அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிமேனன் பாடிய மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே என தொடங்கும் பாடல்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக சித்ரா பாடிய குருவின் திருவடி எனத் தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஆன்மீக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் 1 நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனத் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, நேரம் 6:02:50. ஆவியே அமுதே, எனது ஆறுயிரே அணைய எந்தாய், அனைத்துமாய் விளங்கும் இறைவா, நின்றன் சீர்பாடி தாழ்பணிகிறோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் TM சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியுள்ளார் தமிழ் நம்பி.

முத்திமழை பொழியும் முகில் வண்ணன், பொது நின்ற பொன்னன்கடல் சரண் என்று ஒலித்தது அந்த பாடல். நாம் கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்தது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். இறையருள் போற்றி இன்புற்றுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 6:12. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியுள்ளார் நந்தியமங்கலம் இமயவரம்பன். பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

ராமநாமாமிரதத்தை தான் பருகி உருகி உருகி வேண்டுவோருக்கு அருளும் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரின் புகழ் பாடிய பாடல் கேட்டோம். பி.வி. ஸ்ரீனிவாஸ் குரலில். கே. சதாசிவம் எழுதியிருந்த பாடல் அது. பாடலுக்கு இசை எல். கிருஷ்ணன்.

மயில் மேதமரும் நிமலனாம் முருகனின் புகழ் பாடிய பாடல் கேட்டோம். ஒலித்தது சௌமியா குரலில். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளும் வந்து இந்த போஸ்டர் போட்டிருக்கோம். அதற்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய தினம் எல்லோருக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமைய வேண்டும், இறை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இறை சிந்தனையில் தலைத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. புரசை நாமுத்துக்குமரன் அவருமே அதே மாதிரி தான், எல்லா நேர்களுமே இறை இன்பம் நாடிக்கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னாக்கா மந்திரமூர்த்தி ஆச்சாரியா அவரும் வந்து பதிவிட்டிருக்காரு, நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு, மென்மேலும் சிறக்க வேண்டும் அப்படின்னும் வாழ்த்திருக்காங்க. பாரிவள்ளல் அப்புறம் மயிலை பட்டாபி இன்றைய தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கமலாவரதன் அன்பு ராணி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அருமை அருமை எல்லா பாடலும் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், தீட்டாளம் டி சி ராஜேஷ், ராஜலக்ஷ்மி ஏ, பாலா தல அப்படின்றவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. சுளேரிஜா மனோகர் அவருமே வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டுட்டுருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியின் வீடு வன்னை கணேசன், சோமசுந்தர பிரபு, மேலப்பேடு தயாளன், ஹேமலதா கள்ளக்குறிச்சி, முரளிதரன் விழுப்புரம், ரோசையா ராணிப்பேட்டையிலிருந்து அவருமே நிகழ்ச்சி இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. என்எம்பி நச்சுப்பிள்ளை அவரும் அதே மாதிரி தான். அப்புறம் சேகா அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் இணைந்து எல்லா இறையன்பம் தரும் பாடல்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்ட அனைவருக்கும் நன்றி. நேரம் 6:31. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் ஏ பி கோமலா பாடியுள்ள பாடலை. பாடலுக்கு இசை டி ஏ கல்யாணம்.

இறைவனின் அருள்நாடி புகழ் பாடி பக்தியுடன் நம் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது. அருள்மணி மாலை நிகழ்ச்சி. அருள்மணி மாலை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்னுமே நிறைய பேர் வந்து நான் உங்களுடைய அந்த பக்தி மனம் கமழும் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிவேற்றிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அருள்குமரன் அப்படின்றவங்க, ராஜமாணிக்கம், கோபி, அவங்களுமே வந்து இனிமையான குரல், அருமையான பாடல்கள்லாம் ஒழித்து கொண்டிருக்கிறது. இறைவன் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது அருள்மணி மாலை நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. புது கேசாவரம் அங்கேருந்து கோவிந்தப்பேட்டையிலேருந்து வீரமணி பாலன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் வந்து சாந்தி ரமேஷ், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், சரவணர் ராமலிங்கம் எல்லோருமே வந்து பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. இறைவன் பாடல்கள் மிகவும் அருமை, வானொலிக்கு நன்றின்ற மாதிரிலாம் பதிவிட்டிருக்காங்க.

பரம்பொருளின் பதம் பணிந்து பக்தி பாமாலை சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கு நிறைவாக நாம் கேட்ட அந்த பாடல் எஸ் சரளா குரலில் ஒலித்தது. நாம் கேட்ட பாடலை எழுதியிருந்தார் நாகூர் சேதன். பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் கூட நம்ம போட்டிருக்க போஸ்ட்டுக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மன்னரி பெரிய சிக்காடு ஜெயக்குமார். இதமான இந்த காலை வேளையில் இனிதான பாடல்கள் இறையருள் போற்றும் பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலேயும் முருகா முருகா பாடல் மனதை உருக வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மன்னரி பெரிய சிக்காடு ஜெயக்குமார். தியாகராய நகர் அங்கிருந்து ரங்கராஜன் அப்படின்றவர் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை. அப்படின்னு சொல்லி அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க.

0: நிகழ்ச்சியில் ஒழித்த அனைத்து இறையருள் போற்றும் பாடல்களும் சிந்தையை குளிர செய்தது அப்படின்னு சொல்லி சுளை ரீஜா மனோகர் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி அங்கிருந்து வீரமணி பாலன் அவருமே பதிவிட்டிருக்காங்க. இப்படி அனைத்துமே நாம் கேட்டு மகிழ்ந்து இன்புற்ற இந்த ஒரு நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா 7 மணிக்கா நம்ம வந்து வணக்கம் தமிழ்

நாடு நிகழ்ச்சியில் இணைவோம். அன்றைய தினத்துக்கான ஒரு முக்கியமான தகவல், இனிமையான பாடல்கள் எல்லாவற்றுமே தாங்கி வரக்கூடிய நிகழ்ச்சி அது. 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நேர்களாகி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோடு சேர்ந்து பூவோடு சேர்ந்த வாசம் போல ஒளி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. பல பல நிகழ்ச்சிகள் நம்மளுக்காக காத்துட்டு இருக்கு, எல்லாத்தையுமே நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நாம் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உடன். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகள்ல நம்ம கேட்க போறது மாநில செய்திகள் தான். மாநில செய்திகள் 6:45 மாநில செய்திகள் இது. மாநில செய்திகள் கேட்கலாம் நேர்களை இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள்

0: கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷவாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின் போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில்

0: சந்தோஷ் ராமராஜ் 21-15 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இன்றைய தினத்துக்கான சிறப்பு தகவல்கள் இருக்கும், பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம். 8:02 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள். 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி. 10:02 என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இனியவை. 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். 2:15 எங்கள் ஸ்டைல். 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் நுகர்வோர் குறைகளை ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான திட்டம் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம். 4 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. மாலை 5:10 பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம். 7:00 திரை கானம். 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 7:55 இன்று ஒரு தகவல். 8:05 நீ கோரினால். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவி. 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும். 2 விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக நம்மளை எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்று இந்த அலைவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தோல்வி வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல, வெற்றியின் ஒரு பகுதி என்பதை அறிவோம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்கலாம்.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் விரும்பி கேட்கும் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். நேரம் காலை 7 மணி. இந்த காலையுடைய புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பும் இன்றைய நாள் முழுதும் தொடரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் வாழ்த்தி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் வேட்டையன் என்ற படத்திலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடல் மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். விஷ்ணு எடவன், சூப்பர் சுப்பு எழுதின பாட்டுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். கேட்டு சுறுசுறுப்பை மீட்டெடுக்கலாம்.

கண்ணா அண்டர் கட்டுற தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோடு கண்ணா இப்பது ஜோடா.

நிகழ்ச்சியில் அடுத்து இன்றைய தினம் குறித்த தகவல்கள் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா முன்னாடி. அப்படிப்பட்ட ஒன்றை கேட்கலாம். கடற்பயணிகள் தினம், இந்த தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜே மரியம் அவர்கள், கேட்கலாம்.

சர்வதேச மாலுமிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 25 அன்று கொண்டாடப்படுகின்றது. உலகில் நடைபெற்று வரும் சரக்கு வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 90% கப்பல்களால் கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த கப்பல்களை நிர்வகிக்கும் கடற்படையினர் வர்த்தகம் சீராக நடத்துவதை உறுதி செய்ய இரவு பகல் பாராது அயராது உழைக்கின்றனர். அவர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காகவும் சர்வதேச மாலுமிகள் தினம் கொண்டாடப்படுகின்றது. ஐநா சபையின் சிறப்பு நிறுவனமான சர்வதேச கடல்சார் அமைப்பு 2010 ஜூன் 25 சர்வதேச மாலுமிகள் தினமாக அறிவித்தது. 2011 முதல் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் போக்குவரத்திற்கு இன்றியமையாத மாலுமிகள் கடற்படையினரை கௌரவிக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் சர்வதேச மாலுமிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த தினம் ஐக்கிய நாடுகளின் பட்டியலிலும் சேர்க்கப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து தற்போது சிறப்பாக நடைபெற்று வர கடற்படையினர் என அழைக்கப்படும் மாலுமிகள் தங்களது வேலைகளை சிறப்பாக செய்கின்றனர். எதிர்காலத்தில் அவர்களால் தான் கடற்படை பலம் பெறும் என குறிப்பிடுகின்றனர். கடற்படையினரின் பணிகள் மற்றும் வாழ்க்கை முறை குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக சர்வதேச கடல்சார் அமைப்பு இந்த தினத்தை கொண்டாடுகின்றது. இந்த தினத்தில் வெளிநாட்டு துறைமுகங்களில் மாலுமி உரிமைகள், அவற்றின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் போன்ற பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தவும் விவாதிக்கவும் வாய்ப்பை பெறுகிறது. சர்வதேச கடல்சார் அமைப்பு அறிவித்த 2026 அதிகாரப்பூர்வ கருத்துரு கேரியிங் வேர்ல்ட் ட்ரேட் கேரியிங் த ரிஸ்க், உலக வர்த்தகத்தை சுமக்கிறோம் ஆபத்துகளையும் சுமக்கிறோம் என்பதாகும். கருத்துருவின் முக்கியத்துவம் உலகளாவிய சேவை. சர்வதேச அளவில் 90% அதிகமாக வணிக பொருட்கள் கப்பல்கள் மூலமாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த மாபெரும் உலகளாவிய விநியோக சங்கிலி தடையின்றி இயங்க மாலுமிகள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். சவால்களும் தியாகங்களும், ஆபத்தான கடல் பகுதிகள் மற்றும் மோதல்கள் நிறைந்த மண்டலங்களில் மாலுமிகள் தங்களது இன்னுயிரை பணயம் வைத்து பணிபுரிகிறார்கள். அவர்களின் இந்த தியாகங்கள் மற்றும் மன அழுத்தங்களை உலகிற்கு உணர்த்துவதே இந்த ஆண்டின் முக்கிய நோக்கமாகும். பாதுகாப்பு மற்றும் உரிமை. புவிசார் மோதல்கள் மற்றும் அபாயங்களிலிருந்து மாலுமிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு உரிய சர்வதேச தொழிலாளர் உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதையும் இது வலியுறுத்துகிறது. உலகம் முழுவதும் உள்ள 1.5 மில்லியன் மாலுமிகளுக்கு நன்றி செலுத்தவும் அவர்களை கௌரவிக்கவும் இந்த தினத்தில் உறுதியேற்போம்.

0: மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
2: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டா தான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
3: நன்றி.
1: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் 7:11. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் வாஸ்குடகாமா என்ற படத்திலிருந்து தான் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. GV பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல். பாடலை எழுதி இசமித்திருக்காங்க அருண் என் வி.

0: மணி 14:50. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை கேட்கலாம் நேர்களே.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாட உள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்க உள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னல

0: பயனற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பிஎம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின் போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக ஆர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா ஆர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதிபூண்டதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1.47 கோடி பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர் வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின்

காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொரோக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும், பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில்

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 7:25. நம்ம ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் வந்து அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பதிவிட்டிருக்காங்க. ஆர் ரமா, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முகமது மியான், பிரபாகரன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தெய்வமணி, சூளை ரீஜா மனோகர், மயிலை பட்டாபி, அவங்கெல்லாம் கூட வந்து அந்த தொலைபேசி நிகழ்ச்சியில் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்தால் போதுன்ற மாதிரியும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னிமினட் வண்ணே கணேசன், டி தலம் டி சி ராஜேஷ், சூளை ரீஜா மனோகர், பாபு முள்ளக்காடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலக மாணுமிகள் தினம் அதுக்கான ஒரு பயனுள்ள தகவலை ஆர்ஜி மரியம் வழங்கினாங்க, நன்றி அப்படின்னு சொல்லி டி தாளம் டி சி ராஜேஷ் சொல்லியிருக்காங்க. அந்த மாணுமிகள் தினத்துக்கான அந்த கடற்படை தினத்துக்கான தகவல்கள் நினைவூட்டல் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், கார்த்திகேயன் சுப்பிரமணியம், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியம், பொன்னியம் வண்ணி கணேசன், செந்தில், ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து ஓம் பிரகாஷ், மீரா வெங்கட்ராமன், எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்குறோம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூட திருமழிசை அஸ்வினி நாகராஜ் கண்ணன் பியும் பதிவிட்டிருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் எல்லாம் உற்சாகமாக தொடரணும் சொல்லி வாழ்த்தின எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம் ஒரு பாடல். வாழை என்ற படத்தில் இருந்தால் ஒழிக்கிறதுக்காக இருக்கு தீ பாடியுள்ள பாடல். யுகபாரதி எழுதின பாட்டுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: இன்றைய நாள் இது குறித்த தகவல்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய நாளுக்கான அடுத்த தகவல், வி பி சிங் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த ஒரு தகவலை எழுதி வழங்கியுள்ளார் ஆர்ஜி இருதயராஜ் அவர்கள்.
2: சமூக நீதி காவலர் திரு வி பி சிங் அவர்கள் 1931 June 25 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் தற்போதைய பிரயாக்ராஜில் பிறந்தார். விஸ்வநாத் பிரதாப் சிங் என அழைக்கப்படும் வி பி சிங் அவர்கள் இந்தியாவின் 8வது பிரதமராக 1989 முதல் 1990 வரை பொறுப்பில் இருந்தார். தனது அரசியல் வாழ்க்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் தொடங்கினார். 1980-82 காலகட்டத்தில் உத்தரப்பிரதேச முதல்வராக பணியாற்றினார். 1984-87 வரை நிதி அமைச்சராகவும் பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் நேர்மையான நிர்வாகத்தால் தேசிய அளவில் புகழ் பெற்றார். பின்னர் ஜனதாதள் கட்சியை உருவாக்கி 1989 இந்தியாவின் பிரதமரானார். அவரது ஆட்சியின் முக்கிய சாதனையாக மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தியது. இதன் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அரசியல் நிலையற்ற சூழ்நிலையால் 1990 பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். 27 நவம்பர் 2008 இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார். திரு வி பி சிங் அவர்கள் சமூக நீதி, ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் மற்றும் மண்டல் கமிஷன் அமலாக்கம் ஆகியவற்றிற்காக நினைவு கூறப்படுகிறார். அவரது தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் அமைப்பில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தி பயனை தந்துள்ளது என்பது நிகழ்கால உண்மை. குறைந்த கால ஆட்சி என்றாலும் இன்றளவும் அவரது பெயர் நிலைக்கும்படி அவர் செய்த பணிகளை அவரது பிறந்த தினமான இன்று நினைவு கூர்ந்து இவர் போன்ற தலைவர்களால் தான் நமது நாட்டு நலன் கட்டி எழுப்பப்படுகிறது என்பதை பெருமையோடு நினைவில் கொள்வோம்.
1: நம்மளுடைய ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு க்வெஸ்சன் போஸ்ட் பண்ணிருக்கோம். உலகிலேயே மிக உயரமான தேயிலை தோட்டம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு போற்றப்படுகிற இடம் எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கான பதில்களை நீங்க எங்களுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்.

வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நேர்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே

0: இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு, நான் அந்த நாவல் எழுதிட்டேன், அது கிடையவே கிடையாது. இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கு இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நம்மளுடைய க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொழுக்கு மலை அப்படின்ற அந்த தேயிலை தோட்டம் தான் சரியான விடை. அது எல்லோருமே போட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களோட பதில்கள்லாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, டக்குன்னு போட்டுட்டாங்க. நம்ம கேள்வி கேட்ட உடனே எல்லோருடைய பதில்களையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழ்நாடின் தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் தாலுக்கா, அங்கிருந்தும் கேரள மாநிலம் மூணாறிலிருந்தும் சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இரு மாநிலங்களோட எல்லையில் அருகில் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த ஒரு கொழுக்குமலை. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 8000 அடி உயரத்தில், அதுக்கும் அந்த மாதிரியான ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. ரொம்பவே நம்ம இந்த நேரத்தில் வந்து நம்ம அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தலமாக கூட அது இருக்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணன் பி எஸ் ஆர், ஹரிஹரன், சமுனி கே எம், ரோசையால் எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை மாலினி தேவி அருணாச்சலம், மதுரேஷோ சண்முக சுந்தரம், சிவன் அருண், ராஜமாணிக்கம் கோபி, அதுக்கப்புறம் ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து செந்தில் என் ஆர்சி, இவங்கெல்லாம் பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூட தீட்டாளம் டிசி ராஜேஷ், புனேவனோட வண்ணை கணேசன், அவருமே பதிவிட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கீழ்குடி டி பெரியசாமி காஞ்சிபுரத்துலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. மணலை

0: சேக்காடு ஜெயக்குமார் அவருமே வந்து ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா பிரபாகரன் அவருமே சரியான ஒரு பதில் பதிவிட்டிருக்காங்க. கூடவே டிசி தீட்டாளம் ராஜேஷ் அவரும் வந்து நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட அந்த தகவல் விபி சிங் அவர்களை பெற்ற தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்தது அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி மேலப்பேடு தாயலன் எல்லாரும் சரியான ஒரு பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. இவங்க கூட அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் அவங்களோட பதிலுக்கும் நன்றி.
1: ஃபோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
0: நிகழ்ச்சி நம்ம ஒரு பாடல் கேட்டோம் முன்னதாக, அதை வந்து ரசாவதி என்ற படத்துலேருந்து கேட்டோம். எஸ் தமன் அவரோட இசையில் அவருமே லக்ஷ்மி மேகனா அவங்களோட சேர்ந்து பாடியிருந்த பாடல். பாடல் எழுதியிருந்தார் யுகபாரதி. நேரம் 7:40.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
0: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். தங்கலான் என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. சியான் விக்ரம், சிந்தூரி விஷால் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. கூடையே மதிச்சம் பாலா, சுகந்தி இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல் உமாதேவி எழுந்தது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையில ஒழிக்கிறது நமக்காக.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசிங்க.

0: நேரமேழ்மணி 45 நிமிடம்.
1: बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: சுமார் 8000 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரதேசம் தான் இந்த கொழுக்குமலை அப்படின்னு சொல்லுவோம். மாசற்ற தூய்மையான காற்று, கண்ணுக்கு எட்டியது ஒரு மாதிரி பச்சை பசையல் என தேயிலை தோட்டம், இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மலை பிரதேசம்தான் இந்த கொழுக்குமலை. இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு அம்சமே இந்த டீ எஸ்டேட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகிலேயே மிக உயரமான இடத்துல அமைந்திருக்கக்கூடிய தேயிலை தோட்டம் என்று பல ஆராய்ச்சியாலும் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு ஒரு இடமாவும் இருக்கு. பலரும் ஆச்சரியமாகவும் இந்த இடத்த பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்கே வந்து பெரிய அளவிலான நவீன இயந்திரங்களை வைத்து சாதாரணமாக தேயிலை தூள் தயாரிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான தேயிலை தூள்கள் இங்கே கிடைப்பதில்லை. பாரம்பரிய முறையில் இன்றும் கெட்டியாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் தான் இங்கே வந்து அந்த டீ வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டீ எஸ்டேட் தான் இந்த ஒரு கொழுக்குமலை டீ எஸ்டேட். கைதேர்ந்த தொழிலாளர்கள் தங்களோட கைகளாலேயே வந்து கொழுந்துகளை இலைகளெல்லாம் பறித்து அதுக்கப்புறம் கவனமாக காய வைத்து உருட்டி பக்குவப்படுத்தி இந்த மாதிரியான ஒரு டீ தூள்களை வந்து தயாரிக்கிறாங்க. இந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய அந்த டீயோட சுவையினோட வாசனம், அப்புறம் வந்து அதனுடைய அந்த சுவை இருக்கு இல்லையா, எல்லாரோலையும் ரொம்பவே விரும்பப்படக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ அதுக்கே ரொம்ப பிரசித்தமாக பேர் பெற்ற ஒரு இடம்தான் இந்த ஒரு கொழுக்குமலை தேயிலை தோட்டம். நாமளுமே இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கணும், நம்ம அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கணும், அந்த வாசனையை நுகரணும், பருகணும், எல்லா ஆசையும் இருக்குது. அதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்மளும் அதை செஞ்சு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் மிஸ்யூ என்ற படத்துலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. அனந்து பாடியுள்ள பாடல், மோகன்ராஜன் என்ற பாட்டுக்கு இசை ஜிப்ரான்.

0: பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: விபத் பாதி தமிழகம் 102.3 இந்த பேஸ்புக் பேஜ்ல விச்சோ ராஜ்குமார் அவர் நிகழ்ச்சியில் இணைந்ததையும் குறிப்பிட்டிருக்காரு. நடராஜன் சுப்பையா அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்து எல்லாருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பதிவிட்டிருக்காங்க. பழனி கவிதா அவங்களுமே வந்து தருமபுரி மாவட்டத்திலேருந்து இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேயிலை தோட்டம் பற்றிய விளக்கம் அருமைன்னு வாழ்த்திருக்காங்க சுகுணா தேவி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில நம்ம நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டு இருக்கிறோம். கூடவே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையான தகவல்களையும் பகிர்ந்துட்டு இருக்காங்க மற்ற ஆர்ஜிகளும், அவங்க சொன்னதையும் கேட்டு அதே மாதிரி இந்த க்வெஸ்சன் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து போடுற நேர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதுக்கான ஒரு நல்ல விளக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி அப்படி சூப்பரா போயிட்டு இருக்கு, சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு நம்மளுடைய காலை நேர வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்கலாம், நம்ம கேட்கக்கூடிய பாடல் ராயன் என்ற படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடல் ஏஆர் ரஹ்மான் தனுஷ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடியிருக்காங்க. பாடலை எழுதியவர் தனுஷ், பாடலுக்கு இசை ஏஆர் ரஹ்மான்.

நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம கேட்கக்கூடிய பாடல் கருடன் என்ற படத்துல இருந்தா ஒழிக்கிறதுக்காக இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல், பாடலை எழுதியிருக்காரு சினேகன். இந்த ஒரு பாட்டு கேட்டு நம்மளுடைய இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்தி சுருக்கம் கேட்போம். 8:02 மேல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு.

0: நல்ல பல தகவல்கள், சிறப்பான அட்டகாசமான பாடல்கள், இல்லை எல்லாத்தையும் நம்ம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.

2:00 ஒளிபரப்பாகக்கூடிய உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை வழங்கறதுக்காக ஆர்ஜி மகேஸ்வரி வந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்ப பாத்தீங்கன்னா 7:59:40 இன்னும் சொல்லி சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனி சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஹலோ வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:03 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இது நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். லைஃப்பில் எப்போவுமே ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பாதிப்போ இல்லை ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைப்போம். அதே மாதிரி தாங்க இப்போ ஒரு காட்டுக்குள்ளே போகும்போது இல்லை ஏதாவது வந்து நம்ம ட்ரக்கிங் போகும்போது முள் குத்திருச்சுன்னா, ஓகே இங்கே முள் இருக்கும் போல இருக்குது அதனால் பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு பார்த்து பார்த்து போவோம்ல. அது மாதிரி தாங்க லைஃப்லேயும் சில விஷயங்கள் பட்டால் தான் நம்ம வந்து பார்த்து பார்த்து போவோம். அதுக்காக ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு என்றைக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி அதாவது லெட்டர்ஸ் மூலமாக தங்களோட விருப்ப பாடலை கேட்டு நிறைய பேர் அனுப்பியிருப்பாங்க. அவங்களோட பாடல்களை தான் இந்த ஷோவில் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக பார்த்தீங்கன்னா மெர்சல் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது.

இந்த பாட்டை வில்லிவாக்கம் குபேந்திரன், ராஜா, ராஜ்குமார், ராமமூர்த்தி, ஆறுமுகம், அம்மாப்பேட்டை, லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேம்லதா, சந்தோஷ், திரல், ஆதித், பொன்னேரி, பழுவேற்காடு, கருணாநிதி, ராதா, சக்திவேல், கங்கா, பிரியா, அனுஷா, தட்சன், பிரியதட்சிணி, மூலக்கோத்தலம், முருகானந்தன், கௌரி, மகாலட்சுமி, அனந்தலட்சுமி, திருமலை, ஜெகன், சபரி, மகேஸ்வரி, சாதனா, புளியன், தொப்பு, தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகா தேவி, நிக்கில், சுதாகர், வருண், கண்ணன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 102.3 FM.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
4: உங்கள் விருப்பம். புஷ்பா 2 படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க திட்டாலும். ஆதி திராவிடர் குடியிருப்பு TC ராஜேஷ், உத்திரமீரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி ஷோபியா, சைதை, ஜோதி, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமிவேல், செஞ்சிக்கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம்.

0: 102.3 தமிழ் பாட்டுக்கு நம்பர் 1.
1: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
2: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டாதான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
1: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
0: இங்கு இசைக்கில்லை என்று நாங்க தான் எப்போதுமே ட்ரெண்ட்.
3: 102.3 FM.
4: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரப்போற பாட்டு என்ன பாத்தீங்கன்னா, ரோமியோ ஜூலியட் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை பூந்தண்டலம் புண்ணியக்கோட்டி உமா ஆசிரியர் நகர் தமிழினி இமை தருண் நட்சத்திரா அவந்திக்கான்பேட்டி அருணகிரி கீதா கண்டிவாக்கம் கணேசன் அண்ணம்மாள் சாயராம் நகர் சங்கர நாராயணன் ஹேம்லதா திருமுடிவாக்கம் தமிழ்ச்செல்வி மணி பாரி புரசை தண்டலம் பரந்தாமன் பாளையம் ஆனந்தன் மேலாவதம் பார்த்திபன் ஜெயவேலு அம்பத்தூர் எஸ்வி நகர் எம் டி ரவிச்சந்திரன் இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுக்கிட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: 102.3 FM.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல மேல்பாக்கம் சந்திர சுரேஷ். மணிக்கணும் சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமழிசை, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலட்சுமி, அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், போரு, சங்கர், சுஷீலா, கருள், தான் தோன்றிமலை, ஜீவாநகர், செல்வராஜ், பெரியநாயகி, ஜோஷிகா, ஸ்ரீ, கிரிஷ், ஜெயதேவ், ரமேஷ், காயத்ரி, சென்னை திருவொற்றியூர், காமதேவன் நகர், செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, சென்னை சூளைமேடு, பழனிவேல், தலைநாயிறு, ராஜா முகமது, அரக்கண்ட அரகண்ட நல்லூர், நாராயணன், நாமக்கல், மணி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

0: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ். அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
1: மாசான பாட்டெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுதலை 2 படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை மாதவரம், திருவள்ளூர் தெரு, டெய்லர் விநாயகம், மதனகுமாரி, அஜித், சங்கவி, அஸ்வந்த், ரோஷன், தர்ஷன், சஞ்சய், சாய், தருண், சாய் பிரதிகா, கோவிலாம்பூண்டி, செல்வகுமார், சந்தியா, வர்ஷினி, யாமினி, மாதவரம், ஏகாதம், எழிலரசன், எழிலவன், எழிலோவியம், திருமழிசை, ராஜசேகர், தனசேகர், குணசேகர், ஞானசேகர், அமுதா, சேகர், கொடுங்கையூர் ராமு, விஜயா, விஜயகுமார், நந்தினி, விஷால், நதியா, வேப்பம்பட்டு ரயிலடி, மதியழகன், குமாரி, சரவணன், சுரேஷ், மீனா, நிர்மலா, காவேரி, அறிவழகன், விஸ்வா, மகிழன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இங்க இசைக்கு இல்ல எண்டு, நாங்க தான் எப்போதுமே ட்ரெண்ட்.
1: இப்ப அடுத்துதான் உங்களுக்காக தெகடி படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. 102.3 விவித் பாரதி தமிழசம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. இந்த தெகிடி பாடல பாட்டை கேட்டவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், மயிலாப்பூர் பட்டாவி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், திருமழிசை, ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, அனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வீர சிவாஜி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை திருப்பத்தூர் மாவட்டம் பத்துக்கோயில் சின்ன ராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவியுகதீரன், நாட்டாரம்பள்ளி, வேப்பம்பட்டு சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி, குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காட்டு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரிப்பேட்டை சுரேந்தர், இந்திரா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலா உங்களுக்காக. பட்டாளம் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாட்டை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், பூலாம்பட்டி ராதா, கோமதி, எடப்பாடி, ஃபாத்திமா, ஜெர்ஷா, சாத்தூர், பஞ்சவர்ணம், வைத்தீஸ்வரன் கோவில், தாமரை செல்வி, ஆதிராமப்பட்டினம், ரம்ஜான் பிவி, தங்கச்சி மடம் புயுளா, செட்டிப்புளம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா, நாகர்கோவில் நம்பி, இடைத்திரு, மந்திரமூர்த்தி, செல்வமதி, சிவானந்த், பிரதிஷா, கோகுல்ராம், அதீத், விசாகன், நெல்லை டவுன் ஆழ்வார், சொர்ணம், அர்ஜுன், மணி அடிச்சான், கோவில் மந்திரம். ஸோ இவங்களுக்காகலாம் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட நிகழ்ச்சியும் வைண்டப்பாகுது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஆகுங்க.

பாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசரநிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலை அதிபர் டெல்சி ரோட்ரிகோஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் வணக்கம் மக்களே, ஒன் செகண்ட், வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:03 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். மீண்டும் உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். எப்படி நம்ம கலரை சூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை காட்டினாவே நம்ம யார் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. பட் நவடேஸ் அப்படிலாம் இல்லைங்க ஃப்ரெண்டா, அப்படிலாம் அப்படியே போயிட்டே இருக்குங்க எல்லாரோட லைஃபும். மக்களை கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வழக்கம் போல நான் வந்து முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன். ஸோ அது என்ன வார்த்தை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும், அது என்ன சொற்கள் அப்படிங்கிறத. ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 78 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், சூப்பராக ஆன்சரை கண்டுபிடிங்க. ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த நம்பரை, 29 52 08 53 28 38 78 71 இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள். புதுசாக கேட்குறவங்க, புதுசாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த நம்பர் வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஸோ மக்களே இன்றைக்கி எல்லாருமே சும்மா புதுசு புதுசாக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக எந்த படத்துலேருந்து பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க. உங்களுக்காக வேலைக்காரன் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டாதான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
2: நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
3: Web on 102.3.

0: ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்தி இருக்கோம், 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: ஆகுது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
4: ஹலோ, நான் கார்த்திக் பேசுறேன்.
3: கார்த்திக், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: சூப்பர். ஸோ உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
4: ஆ, சொல்லுங்க.
3: முதல் எழுத்து நீ.
4: வி
3: குரில். ஓகே. கடைசி எழுத்து சி. சிகரமுக்கு வர சி.
4: ஓகே.
3: ஓகே, என்ன வார்த்தையாக இருக்கும், என்ன சொல்லா இருக்கும்? விழாக்கள் அப்படி சொல்லலாம். இப்படி ஒரு விழா நடந்தது அப்படிங்கறது வேற மாதிரி எப்படி சொல்லுவாங்க? பிரம்மாண்டமா. நீ நிழலுக்கு வர நீ.
4: நிகழ்ச்சி.
3: கரெக்டா? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நிகழ்ச்சி கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்தடுத்து வர நேயர்கள்லாம் வந்து எந்த நம்பர்ப்பா கால் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, உடனே கால் பண்ணுங்கள். நான் சொல்கிற நம்பருக்கு 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். யூ டோன்ட் வெரி மக்களே, நான் நிறைய க்ளூலாம் தருவேன் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வேதம் புதியது படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கேன்.

0: 102.3 FM. நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: கலகல அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியில அடுத்ததா பங்கு பெறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், தமிழேந்தி பேசுறேன்.
1: தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
1: முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இல், குரில். ஓகேங்களா? இதெல்லாம் சகஜம் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
2: அரசியல்
1: சரியா?
2: அரசியல் தானே?
1: கரெக்டா, நீங்க தான் சொல்லணும். கரெக்டா, கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா?
2: லாக் பண்ணிடுங்க.
1: சூப்பர், அரசியல் தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர், தேங்க்யூ சோ மச். நான் தான் ரொம்ப ஈஸியாக க்ளூ கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து இனிமே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. ஸோ எனிவே மக்களே, ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கேன். நீங்கள் கால் பண்ணுங்கள் 2952085328389871. இந்த எங்களுக்கு கால் பண்ணுங்கள். சூப்பராக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆன்சரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக நாயகன் படத்துலேருந்து

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோடு நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
3: 102.3 FM 102.3 இது ஃபன் ஜோன்.

0: வெயிட் பண்ணா வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. 9:31 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கலரங்கம். நிகழ்ச்சியில பங்கு பெறத்துக்காக அடுத்த நேயர் காத்திட்டே இருக்காங்க. ஹலோ வணக்கம். என்னாச்சும் தெரியலையே. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க, யாரு இங்க அது பேசுறீங்க?
1: அண்ணாநகர்ல இருந்து மாலிதேவி பேசுறேன்.
0: வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர். உங்களுக்கான எழுத்தை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க.
0: முதல் எழுத்து அ குறில், கடைசி எழுத்து இம்.
1: அன்புக்கு ஒரு மத ஆதரன்.
0: ஆமா, குறில் தான் எல்லாமே. அ இம்
1: இம்மா.
0: ஆமா, மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய. சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் அன்வி. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.
0: சூப்பரா சொல்லிட்டாங்கப்பா, சூப்பர். இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு. தர்மதுரை படத்துல இருந்து பாடல்.

0: உழவன் மகன் படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிக்கும் போது 9:42 ஆகுது. கலகலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில. இப்போ பங்கு பெறுறதுக்காக அடுத்த நேயர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கான எழுத்துக்களை நான் சொல்லிடலாமா?
1: சொல்லுங்களேன் சொல்லுங்களேன்.
0: முதல் எழுத்து தா, கடைசி எழுத்து இன்.
1: ஓகே.
0: தண்ணீர்ல வர தா, கடைசி எழுத்து இன், ரெண்டு சுழி இன். ஓகே,
1: ரெண்டு சுழி இன். ஓகே.
0: ஒரு படைய கட்டி காப்பவன், இல்ல ஒரு நாட்டையே கட்டி காப்பவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்.
1: வாவ், சூப்பரான வார்த்தை. தலைவன், தலைவன்.
0: வாவ், சூப்பர். கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ,
1: சூப்பரான குறிப்பு. அதனால தான் கண்டுபிடிக்க
0: முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓ சூப்பர் சூப்பர், கரெக்ட்டா ஆன்சர் எல்லாருமே கரெக்ட்டா சொல்லிட்டாங்கப்பா. கொஞ்ச நெஞ்சம் இல்லப்பா, தப்பு டப்பு டப்புன்னு ஒரே பால்ல சிக்ஸருங்கிற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓகே மக்களே, இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 28-38-71-29-52-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக எந்த படத்தில் வந்து பாட்டு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏகப்பட்ட சூப்பரான சாங்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குல்ல, அதனால தான் கரேட்டக்காரன் படத்தில் வந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

வேணும் என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

வாழ்க்கைய ரசிக்கணும்னா மஜ்ஜிக்கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட

0: நீ பாதி நான் பாதி படத்துல இருந்து பாட்டு கேட்டு முடிச்சிங்க. 951 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல் அரங்கம் நான் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததா நான் வந்து சொற்களை சொல்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், எழுத்துக்களை சொல்றதுக்காக காத்துட்டே இருக்கேன். லைன்லயும் ஒருத்தங்க காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கோபுரத்னம் திருத்தூர்குடி.
0: எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: ஃபர்ஸ்ட் எழுத்து ரா, நெடில். கடைசி எழுத்து இம்.
1: ராயல்.
0: ராயல் இல்ல இல்லங்க, இம் இம் இம் சிகரம்க்கு வர இம்.
1: இம்மா இம்மா.
0: ஆமா.
1: ராமாயணம்.
0: எங்க ரா ராஜ்யம்
1: தான்.
0: தலைவன் ஒரு ராஜ்யத்தை ஆளுவாளையா? அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நானே ஆன்சரை சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு வேற எழுத்துக்களை சொல்லலாமா?
1: நன்றி நன்றி நன்றி மேடம்.
0: அவரே எஸ்கேப் ஆயிட்டாரு, ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்த நாய் நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்
2: மேடம். சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. ஓகே, உங்களுக்கான எழுத்து நான் சொல்லிட்டுமா? ஃபர்ஸ்ட் எழுத்து
2: ஈஸியா கொடுங்க மேடம்.
0: ரொம்ப ஈஸி தாங்க, சரிங்களா? முதல் எழுத்து வே.
2: வெற்றிக்கு வர வே.
0: இல்ல, வேம்புக்கு வர வே. வேம்பு வேம்பு
2: வேம்பு. ஓகே வே.
0: ஓகே, இன். கடைசி எழுத்து ரெண்டு சுழி இன்.
2: ஓகே மேடம்.
0: இந்த நிகழ்ச்சியோட முதல் பாடலே இதுதான். என்னன்னு தெரியல, எனிமே மக்களே இன்னைக்கு கொடுத்த மாதிரி வேற லெவல். டப்பு டப்பு டப்புன்னு ஆன்சர் பண்ணிருங்க எல்லாருமே. இதுதான் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்குது. சூப்பர் மக்களை தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கிட்டே இருங்க. ஸோ இதோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து டட்டாவா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். அடுத்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க நம்ம ஆர்ஜி ஹேம்ல தான். உங்களெல்லாம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் க்வெஸ்சனாக கேட்கறதுக்காக ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் கேள்விக்கு என்ன பதில்? ஸோ அடுத்த நிகழ்ச்சி வரப்போது அது வரைக்கும் ஸ்டேடினா இருங்க. இப்போ உங்களுக்காக எந்த படத்துலப்பா பாட்டு போடுறதுன்னு தெரியல. எஸ் நான் எடுத்துட்டேன், வெள்ளுப்பாட்டுக்காரன் படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் 10 மணிக்கான செய்தி சுருக்கம் தொடரும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும்

பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத்தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: பண்றதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: நேரம் 10:03. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்த நிகழ்ச்சியில் கூட நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன அவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிப்படைஞ்சோம். இப்போ இந்த நிகழ்ச்சியும் அப்படி தான் தொடரப்போகுது. சின்ன சின்ன கேள்விகள், அதற்கான பதில்கள் அப்படின்னு சுவாரஸ்யமாக போகக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் என்றால் தொலைபேசி எண்கள் 044 அப்படின்ற முன் இணைப்பெண்ணை போட்டுட்டு 2952-08-38-98-38-98-71 இந்த இரண்டு எண்களில் எந்த எண்ணுக்கு வேணாலும் யார் வேணாலும் எங்கேருந்து வேணாலும் ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு மகிழ்ச்சியானதை சொல்லிவிட்டு நம்மளோட நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய நிகழ்ச்சியை நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

0: எல்லாமே என் தங்கச்சி என்ற படத்தில் தான் பாடல் நம்ம கேட்டோம் நிகழ்ச்சியில். முதல்ல எஸ்பி சுப்ரமணியம், சித்ரா இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல் கங்கை அமரன் எழுதி இசையமைத்திருந்தது. சரி, நம்ம நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு, நல்ல ஒரு பாட்டும் கேட்டாச்சு. இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இதற்கான பதில்களோட நீங்க வருவீங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2952-08-2-8-3-8-9-8-7-1 இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண்ணை வேணாலும் அழைத்து நீங்க பதில் சொல்லலாம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம் சார். உங்க பெயர்?
1: ராயப்பேட்டை வெங்கட்.
0: வெங்கட் சார் சொல்லுங்க.
1: மருத்துவ தலைநகரம் சென்னை தான் மேடம்.
0: சென்னை தான் இல்லீங்களா? நல்ல, நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
0: நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, கேட்ட உடனே கேள்விக்கான பதில் வந்துடும். அந்த மாதிரியான எளிமையான கேள்விகள், அதற்கான பதில் அவருமே கொடுத்தாரு. நெக்ஸ்ட் இந்த வரவங்க யாரு? விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ,
0: உங்க பெயர்?
2: காலை வணக்கம்மா, நான் நந்திம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம்.
0: சரிங்க சார், அவங்க பதில் சொல்லிட்டாங்க.
2: ஆமா, அத நான் சொல்லலாம்.
0: சொல்லுங்க, கேக்குதுங்களா?
2: சென்னை.
0: சென்னை, சென்னை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி சொல்றேன். கூடு கட்டும் பாம்பு இனம் ஒன்று இருக்கு, அது எது?
3: உங்க
0: பெயர் சார்?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.
0: சொல்லுங்க சார்.
3: அந்த மருத்துவ தலைநகரம் வந்து சென்னை.
0: சென்னை. அடுத்து வந்து கூடு கட்டும் பாம்பு இனம் எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
3: கிங் கோப்ரா.
0: கிங் கோப்ரா, சூப்பர். ராஜநாகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த மாதிரி கூடு கட்டக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இல்லைங்களா? வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி.
0: நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் பதில்கள் எல்லாமே பார்க்கலாம். அதற்கு முன்
4: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும்

ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்த நிகழ்ச்சி அதை குறித்து கூட தகவல்கள்லாம் இருக்குது. அதாவது வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு தகவல் கேட்டோம் அப்படின்ற மாதிரி தீட்டாளம் அங்கேருந்து டி சி ராஜேஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. சுளி ரிஜா மனோகர் அவங்களுமே வந்து திரைப்பட பாடல்கள் ஒன்று தித்திப்பா தேனமுதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி தான் வாழ்த்திருக்காங்க. கூடவே வந்து கருப்பண்ணன் ரங்கசாமி, அதுக்கப்புறம் வந்து நடராஜன் அவரும் வந்து வாழ்த்திருக்காங்க. தசரதன் டி அவரும் வந்து மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டம் இல்லையா அந்த மாதிரி மகிழ்வித்தது நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை சிவராமன் நாகராஜன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. பாலு கிருட்டினன் அவருமே அதே மாதிரி தான். இப்போ வந்து நம்ம கேட்ட ரெண்டு கேள்வியுமே ரொம்ப ஈஸியாக இருக்குது, இன்னும் கூட கஷ்டமாக கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சுகுணா தேவி மேடம் கேட்டிருக்காங்க. சரி ஓகே, கேட்டுட்டா போச்சு, அதுவும் நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் இல்லையா. ஆனால் பதில் சொல்லணும், வந்த உடனே பதில் சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்குமே டக்கு டக்குன்னு போகிறதுக்கு. ஏன்னா ஒரே கொஸ்டின் வச்சு ரொம்ப நேரம் போனாலும் நம்மளுக்கும் ஒரு தொய்வாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான். மேல்பேட்டு தயாளன் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடராஜன் சுப்பையா அவருமே அருமை அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காலை வணக்கம் சகோதரி, கருத்துள்ள நிகழ்ச்சி இன்று கனிவு தரும் மனதில் நின்று கலகலப்பு தொகுப்பில் நன்று கேள்விக்கு விடைகள் சென்று நேயர் அளிப்பார். நேயர்கள்லாம் சொல்லுவாங்கன்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு அவருமே சொல்லியிருக்காரு. ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து பிரேம்நாத் பிரேம் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பாடை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒழித்த ஒரு பாடலை பற்றி சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அப்படின்றவங்க அந்த பாட்டு நல்லா இருந்தது அப்படின்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நம்மளுக்குமே ஒரு மகிழ்ச்சியாக தான் இருந்தது. நம்ம கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை பார்த்தீங்கன்னா சிவன் அவரும் ரெண்டுத்துக்குமே சரியாக சொல்லியிருக்காங்க. வித்யா ரவிசங்கர் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே ராஜநாகம்னு பதிவிட்டிருக்காரு. நிகழ்ச்சியில் நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து நம்ம கேட்க போகிறோம்? நான் பாடும் பாடல் என்ற படத்துலேருந்து தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல். நான் காமராசன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கு இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சான் சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम वेपोरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
1: है। ऐसा बोलो ना,
0: वैक्यूम वेपोरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान।
2: ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम वेपोरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: Dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
5: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
4: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
5: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
4: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது டபிள்யூ டபிள்யூ

0: www.indiapost.gov.in வெப்சைட் விசிட் பண்ணுங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேரம் 10:21. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன? ஸ்பைக் பேரியர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா அது என்ன பயன்பாடு அப்படின்றத சொல்லுங்க. இல்லைன்னா டயர் கில்லர் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் சொல்லுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. சரி சரி, பரவாயில்ல, ஓகே, பங்கு பெற்றதுக்கு நன்றி. இப்ப நம்ம கேட்டுக்கக்கூடிய கேள்வி, ஸ்பைக் பேரியர் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோடைய பயன்பாடு என்ன அப்படின்றதான். ரொம்ப கஷ்டமா கஷ்டமா ரொம்ப ஈஸியாக கேட்குறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக யோசிக்க வைங்க அப்படின்னு சொன்னீங்கன்றதுக்காக ஒரு கேள்வி கேட்டோம். இதுக்கான ஒரு ஆன்சரோட வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் வரவும் இல்லை. விவத் பாரதி தமிழ் எஃப்எம், விவத் பாரதி தமிழ் பண்பலை, உங்க பெயர் சொல்லுங்கம்மா.
2: என் பேர் அமுதா.
1: அமுதா, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, இந்த ஸ்பைக் பேரியர் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்றத கேட்டிருக்கோம்.
2: மேம், இந்த நம்பர் வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஓடுது, அதுக்கு நினைச்சு பண்ணிட்டேன் மேம்.
1: அந்த ப்ரோக்ராம் தான்
2: டயலாக். டயலாக்
1: டயலாகா? அது இல்ல இல்ல. ஓகே சரி, ஓகே, நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
3: வணக்கம். ரேவதி ஸ்ரீராமன் நம்பத்தூர்ல இருந்து.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க மேடம். இதுவும் ஒரு வகையான ஒரு வேகத்தடையான அந்த ஒரு சாதனம் தான், வேகத்தடை பண்ணக்கூடியது தான், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான். ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் விசேஷம் இருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
4: வணக்கம் மேடம்.
1: உங்க பெயர்?
4: பெரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா மேடம் சொல்லுங்க.
4: வாகனங்கள் வேகமாக போறது வந்து
1: தடை பண்றது, வேக தடை பண்ணக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர். ஓகே, இது வந்து ஸ்பைக் பேரியர் இன்னுமே கொஞ்சம் விசேஷமானதுன்னு சொல்லியிருக்கோம். யாரா சொல்றாங்களா, கேட்கலாங்களா?
4: நன்றி மேடம்,
1: நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
5: ஹரி.
1: ஹரி, ஆ சொல்லுங்க சார். பயன்படக்கூடியது அந்த பயன்பாடு கரெக்ட் தான். வாழ்த்துக்கள், நன்றி. ஆக்சுவலாக இன்னுமே சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த டயர் கில்லர் அப்படின்றதும் வழக்கமான ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்கும். அது போல தான் செயல்படும் கூட, ஒரு பக்கத்துலேருந்து வர்றதுக்காக. அதுவும் ஒரு வழி போக்குவரத்து அப்படின்றதுக்கு பயன்படக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தான் இந்த ஸ்பைக் பேரியர் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, எந்த வழியாக போய்கிட்டே இருக்காங்களோ அதுக்கு தான் அது பயன்படும். ஆப்போசிட்டில் ராங் டைரக்ஷனில் வராங்கன்னா அந்த மாதிரி டயர்ஸை தான் அது வந்து குத்தி கிழிக்குமே தவிர, எல்லா ஸ்பீட் பிரேக்கரில் வரக்கூடிய வாகனங்களையும் அது வந்து குத்தி கிழிக்க போகிறது இல்லை. ஸோ இந்த ஒரு வழி போக்குவரத்து அப்படின்றது எங்கே முக்கியமாக பயன்படுதோ அந்த இடத்துல இந்த சைடு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான நல்ல, அது இருக்கும்போது பார்த்தீங்கனாலே ஒரு முள் மாதிரி இருக்கும். அது மேலே ஏறி போகும்போது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆப்போசிட்டில் வரும்போது தான் அந்த முள் நம்மளை கிழிக்கும், நம்மளுடைய டயரை. ஸோ அதனால் எந்த சைடில் வேணாலும் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு மனப்பான்மை இருந்ததுன்னா இந்த ஒரு ஸ்பைக் பேரியர் கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம்
6: வணக்கம். பேசுகிறேன்,
1: சொல்லுங்க சார்.
6: இது அது மட்டும் இல்ல, இன்னொரு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த ராணுவ பகுதி இருக்கு பாத்தீங்கன்னா, ராணுவ பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதி, அங்கேயும் ஸ்பைக் பேரியர் வச்சிருக்காங்க.
1: ஓ சூப்பர் சூப்பர். இன்னும் நிறைய தகவல்.
6: அதுக்குள்ள வந்து உங்களுக்கு நுழைய கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா, டயர் பஞ்சர் வச்சு உள்ள போக முடியாது.
1: சரி சரி, ஆனா அவங்க வந்து போறதுக்கு கரெக்டா தான் இருக்கும் இல்லீங்களா? அவங்க சைட்ல இருந்து வெளில வரலாம்,
6: கரெக்டா இருக்கும்.
1: அவங்க போறதுக்கு வேற வழி வச்சிருப்பாங்க.

0: இருக்கும் இப்போ.
1: ஆமா, அவங்க சாகசம் பண்றது உள்ள போறாங்க பாத்தீங்களா.
0: ஆமா,
1: கழுக்கிறதுக்காக வைக்கிறதா.
0: சரிங்க சார், வாழ்த்துக்கள், நன்றி.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்.
0: ஸோ ரெண்டு பேருமே நல்லா சொன்னாங்க. ஒருத்தங்க வந்து அந்த மாதிரி ஸ்பைக் பேரியர்ன்றதை ஒரு முள் மாதிரி இருக்கும், அது வந்து கிழிச்சிரும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஹரிங்கிறவர். இப்போ பங்கு பெற்றவரும் கூட அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பான இடத்துலலாம் அது இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணமாகவும் சொன்னாங்க. சரி, நல்ல பல தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாட்டு

0: அவங்க இல்லாமல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அது அப்படிதான் இருக்கு பேரு. மேடவாக்கத்துலேருந்து மணிமாலா அவங்களும் கூட, ஆனந்தன் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. காந்திமதி பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல்ல இருந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களும் ராஜநாகம் பதிவிட்டிருக்காங்க. ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடும் வானம் பாடி அந்த பாடல் வந்து ரொம்ப அழகான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். நான் காமராசன் அவரோட கற்பனையில் உதித்த அந்த பாடலை கேட்டு தலையசித்து ரசித்து மகிழ்ந்தேன்னு சொல்லிட்டு கே எம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் பதிவிட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாகனங்களில் ஹெட்லைட் இருக்கு, அதில் ஒட்டப்படும் ஒரு கருப்பு நிற ஸ்டிக்கரை நம்ம நோட் பண்ணியிருப்போம், அதனுடைய பயன்பாடு என்ன? விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இந்த ஒரு ஹெட்லைட்டுடைய ஒளி வீச்சு வந்து வரவங்க எதிர்க்க வரவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்க கூடாது. சரிங்க சார், வாழ்த்துக்கள், நன்றி. சரியா தான்
1: சொன்னீங்க.
0: ஒளி எதிரொலிப்பை குறைத்தல், அதான் வந்து மெயின் பயன்பாடு அதனுடையது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
2: வணக்கம்.
0: உங்க பெயர் சார்?
2: நாராயணன்
0: உங்க பெயர் சார்?
1: பாதிப்பு
0: ஏற்படக்கூடாது. எதிரே வரும் வாகனங்களுடைய அந்த வாகன ஓட்டிக்கு கண் கூச்சம் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இதை ஒட்டுறாங்கன்னா, நடுப்பகுதியில் ஒட்டுவாங்க, மேலேயும் ஒட்டுவாங்க. அதாவது அந்த நடுப்பகுதி கொஞ்சம் மேலே ஒட்டவும் அப்படியும் வந்து ஒரு பயன்பாடு இருக்கு. அந்த ஸ்டிக்கர் இன்னும் கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி, இந்த ஒரு கேள்விக்கான பதிலோட வந்து அவங்க சொன்னாங்க, நம்மளும் கேட்டுட்டோம். இப்ப நெக்ஸ்ட் கேள்விக்கு நம்ம போயிடலாம். நம்ம கேட்கக்கூடிய அடுத்த கேள்வி என்னன்னா, இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் ஒரு விண்கல் தாக்கியதால் ஒரு ஏரியே உருவாயிருக்கு. அந்த மாவட்டம் கூட பார்த்தீங்கன்னாக்கா புல்தானா அப்படின்ற மாவட்டம் அப்படின்றதை நம்ம சொல்லிக்கலாம். அந்த ஏரி பேர் தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புல்தானா மாவட்டத்தில் ஒரு விண்கல் தாக்கியதால் ஒரு ஏரியே உருவாயிருக்கு, அந்த ஏரி பேர் என்ன? கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைமும் கொடுத்துட்டு நம்ம ஒரு கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நீங்க அந்த பதில சொல்ல வாங்க.
3: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
4: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டா தான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
0: நன்றி.
3: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.

நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இருந்து ஃபேஸ்புக்கில் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. இன்டர்நெட்டில் தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் சுப்பையா சொல்லியிருக்காங்க. அவருடைய ராஜன் அகம்ன்ற பதிலுக்கு பரவாயில்ல, நீங்கள் எப்போ போட்டாலுமே நாங்கள் அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறோம். நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் அது இல்லைங்களா? மாலினிதேவி அருணாச்சலம் அவங்களுமே சொல்லியிருக்காங்க, கரெக்டான பதில் தான். அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் வந்து கோஸ்ட் ரைடர்.

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார்.
1: எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா மேம்?
0: எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க பதில் சொல்ல வந்திருக்கீங்களா சார்? கேள்வி எல்லாம் கவனிச்சிட்டீங்க?
1: ஆமா ஆமா, ஒரு விண்கல் தாக்கியதுனால ஏறி உருவாக்கிருக்கீங்க
0: மகாராஷ்டிரா மாநிலத்தில். ஆமா.
1: ஏதாவது க்ளூ கொடுக்குறீங்களா மேம்?
0: அதுல க்ளூ ஒன்னும் இல்ல, அது வந்து விண்கல்லால் தாக்கின ஒரு ஏரின்றதுதான் க்ளூவே.
1: மேம்
0: சரி, யாராவது சொல்றாங்களா கேட்கலாம். நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: குட் மார்னிங், பானு ஃப்ரம் மயிலாப்பூர்.
0: சரிங்க சரிங்கம்மா.
2: லோனார்,
0: லோனார் ஏரி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. என்ன பதட்டம், ரொம்ப ஓடி வந்து சொன்னீங்களா? ஏதோ சத்தம் கேடுச்சு.
2: நியர் பையாவே இருந்துட்டேன், ட்ரை பண்ணா கிடைக்காது எப்பவுமே. அப்புறம் தேங்க் யூ.
0: ஓகே ஓகே, நீங்க சூப்பரா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
2: தேங்க் யூ தேங்க் யூ.
0: ஸோ லோனார் ஏரி பார்த்தீங்கன்னாக்கா, விண்கல் தாக்குனதால உருவான ஒரு ஏரி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. 1800களிலேயே இதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க.

நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்குது? சாதனை என்ற படத்துலேருந்து தான் பாடல் ஒழிக்கப் போகிறது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி குழுவினரோடு பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலும் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்களும் பதிவிட்டிருக்காங்க. நம்மளுடைய நேயர்கள் விவத்பாதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் காந்திமதி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திலேருந்து நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிகழ்ச்சி அருமைன்றதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஆர் தேவராஜ் அவருமே கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அருமை அருமை அருமைன்னு 3 அருமை போட்டிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்களை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். அரக்கோணம் அங்கிருந்து அவருடைய பதிவு. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து கொழுக்குமலை நம்ம கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா, 7 மணியில் அந்த தோட்டம், அந்த தேயிலை தோட்டத்தை அவங்க பார்த்துருக்காங்களாம். சூப்பர். நம்ம சொன்ன மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க போயிருக்காங்கன்றது நமக்கு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நமக்குமே போகணும்னு தான் ஆசையாகவும் இருக்குது. மேலும் வந்து பெரும்பாக்கம் அங்கேருந்து வனஜா சுந்தர் அவங்க வந்து டயர் கில்லர்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பைக் பேரியர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு டயர் கில்லரான ஒரு விஷயம் அப்படின்றத அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதுவும் ஒரு சாதாரண ஸ்பீட் பிரேக்கர் போல தான் செயல்படும் அப்படின்னு ஏ ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. அது என்னவோ கரெக்ட் தான், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வரும்போது தான் அவெல்லாம் வரக்கூடாதுன்ற மாதிரி டயரை கிழிச்சிரும். விக்னேஷ் விக்கி அவர் சொல்லியிருக்காரு, ஸ்பைக் பேரியர் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த வெஹிக்கிள் என்ட்ரி ஆன் ராங் ரூட் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி வித் அந்த மாதிரி போகக்கூடாது அப்படி பாதுகாப்பான இடம் அப்படின்ற இடத்துல இது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஒருத்தர் சொன்னார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அவரும் பதிவிட்டிருக்காங்க. ஏன்னா தேவையில்லாதவங்களோட வெஹிக்கிள் என்ட்ரி ஆகக்கூடாது இன்டு தட் பர்டிகுலர் பிளேஸ், அது பார்டராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பொதுவான ஒரு வழித்தடமாகவும் இருக்கலாம். பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்களுமே வந்து பாடல்கள்லாம் ரொம்ப அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வந்து நிகழ்ச்சி வாயிலாக பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டோம், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லிக்கலாம். மேலப்பேடு தயாளன் அருமையான பாடல்கள் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நன்றி சார் நீங்கள் வாழ்த்தினதுக்கு. அப்புறம் ராஜேஸ்வரி சுந்தரம் அவங்க வந்து நிகழ்ச்சியில் எதிரில் வரவங்களோட கண் கூசுகிற மாதிரி வெளிச்சம் இருக்கக்கூடாது ஜாஸ்தியான்றதை கட்டுப்படுத்தக்கூடியது தான் வந்து அந்த ஸ்டிக்கர் அப்படின்றத அவங்க பதிவிட்டிருக்காங்க. ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த ஸ்டிக்கர் பயன்படக்கூடியதுன்னு அந்த கேள்விக்கான பதில் சொல்லியிருக்காங்க. வானம்பாடி என்ற சொல்லாடலை கொண்ட பாடல்கள் அமைந்த பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம், அதானே இன்னைக்கு வந்து நீங்க தீமா போட்டிருக்கீங்க சரிதானேன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க சார். மதுரை ஷோ சண்முக சுந்தரம் ஒளி எதிரொலிப்பை குறைத்தல் நம்ம சொன்னீங்களா, அதுதான் அவரும் பதிவிட்டிருக்காரு. கரெக்டு. நம்ம கேட்டிருந்த அந்த ஏரி அதுக்கான சரியான பதிலை வந்து சிவன் அருண் பிரமிளா தமிழ்செல்வன் வித்யா ரவிசங்கர் இவங்க எல்லாருமே லோனார் ஏரி அப்படின்றத சரியா பதிவிட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் வனஜா, அப்புறம் வந்து பெரும்பாக்கத்துலேருந்து மதுரை ஷோ சண்முக சுந்தரம், அதுக்கப்புறம் இவங்களாமும் பதிவிட்டிருக்காங்க. மேடவாக்கம் மணிமாலா அவங்களுமே சரியாக சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவருமே வந்து நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கவங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாழ்த்தும் நெஞ்சமாக சூளை ரீஜா மனோகர்ன்றத பதிவிட்டிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம் அவங்களுமே லோனார் ஏரின்றத பதிவிட்டிருக்காங்க. எல்லோருடைய பதிவுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அடுத்த கேள்வி என்ன, உலக சுகாதார அமைப்புடன் இந்தியா இணைந்து, இந்தியாவோட எந்த அமைச்சகம் இணைந்து WHO எம் யோகா என்ற செயலியை உருவாக்கி உள்ளது அப்படின்றதுதான். உலக சுகாதார அமைப்புடன் இந்தியாவின் எந்த அமைச்சகம் இணைந்து WHO எம் யோகா என்ற செயலியை உருவாக்கி உள்ளது? விபத் பாதி தமிழகம்
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: சென்னை பூந்தமல்லி கலைசாமி. சொல்லுங்க.
0: நான் என்ன கேட்டிருந்தேன்னா உலக சுகாதார அமைப்போட இந்தியாவுடைய ஒரு அமைச்சகம் இணைந்து

0: WHOM யோகா என்ற செயலியை, ஒரு யோகா செயலி அது, அதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அது எந்த அமைச்சகம்னு கேட்டிருந்தேன்.
1: எந்த அமைச்சகம்?
0: சரி, சொல்றாங்களா கேட்கலாம், ஓகேங்களா? தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க மேடம், நன்றி.
0: விவித் பாரதி தமிழகம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். அன்பராணி பேசுறேன், வண்ணாரத்தை.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
2: இது வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரி.
0: ஆயுஷ் அமைச்சகம் தான். சூப்பர், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்.
2: நன்றி,
0: நன்றி. ஸோ இந்தியாவின் ஆயுஷ் அமைச்சகம் தான் உலக சுகாதார அமைப்போட இணைந்து இந்த ஒரு செயலியை உருவாக்கியிருக்காங்க. இது வந்து ரொம்பவே நம்ம யோகாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு செயலி. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, கைவீசம்மா கைவீசு இந்த பாட்டு நமக்கு தெரியும், சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு இந்த போன்ற பாடல்கள் எல்லாம் எழுதியவர் யார்? இதெல்லாமே குழந்தைகளுக்கான பாடல்கள் இல்லைங்களா? இதெல்லாம் எழுதியவர் யார்? விபத் பாரதி தமிழகம். உங்க பெயர்
3: மேடம்?
0: சொல்லுங்க.
3: சேஷாத்ரி கும்பகோணம்.
0: சரிங்க சார.
3: அந்த கைவீசம்மா அப்ப கைவீசா அந்த கேள்விதான் இப்ப எனக்கு வந்துட்டு இருக்கு.
0: ஆமா, நீங்க தான் பதில் சொல்லணும்.
3: அழவள்ளி அப்பா?
0: இல்லைங்க சார, வேற யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா.
3: பேதூரன்? பேதூரனா இருக்குமோ?
0: ஆஹா, இல்ல.
3: ஓகே மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம்,
0: தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தை பருவத்திலேருந்து நம்மளுமே கேட்டிருப்போம், அப்புறம் நிறைய குழந்தைகளுக்கு பாடக்கூடியது, சொல்லிக்க தரக்கூடியது, இப்படியெல்லாம் கூட நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது யார் எழுதினா அப்படின்றது இந்த நிமிஷத்தில் சொல்லணும்னா கொஞ்சம் அப்படி நமக்கு யோசிக்கிறதா இருக்கு இல்லைங்களா? விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர்?
2: மேடம் வகுப்புல இருந்து மணிமாலா மேடம்.
0: மணிமாலா, சொல்லுங்க
2: மேடம். கவிஞர் வாடி மேடம் 1980ல எழுதியிருக்கார் மேடம்.
0: சரி சரி, ஓகே, சொல்றாங்களா கேட்கலாம், ஓகேங்களா? நன்றி. விவித் பாரதி தமிழகம். ஹலோ, எம் சி ராஜா. சூப்பரா சொன்னீங்க. ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லு அவருடைய அந்த முன்னடைப்பா சொல்லுவாங்க. ராவ் பகதூர் எம் சி ராஜா அவர்கள், அவர் எழுதினதுதான் இந்த பாடல்கள்லாம். வாழ்த்துக்கள் சார், நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குமே. ஏன்னா நம்ம கேட்கிற கேள்விக்கான பதில் நம்மளுக்கு வரணும், அப்பதான் நமக்குமே மகிழ்ச்சி. சோ அந்த ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்தீங்க நீங்க எல்லா நேயர்களுமே டக்கு டக்குன்னு சொல்றதுனால. இவர் வந்து எம் சி ராஜா அப்படின்னு சொல்லும்போது மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா அப்படின்றதோட அதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறார் இலக்கியத்துக்கு முன்னோடிகளில் ஒருவராக பாராட்டப்படக்கூடியவர். அப்புறம் வந்து கல்விக்காக ரொம்ப தொண்டு புரிஞ்சிருக்காரு. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து? நீலக்குயில் என்ற படத்துலேருந்து பாடல் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. ஸ்வர்ணலதா பாடி உள்ள பாடல், உடன்பாடிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம். வாலி எழுதிய பாடல், பாடலுக்கு இசை மாணிக்கம் விநாயகம்.

நம்மளோட ஃபேஸ்புக்கில் கூட இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வீரதுரை அவர் லோனார் ஏரி அதை சரியாக பதிவிட்டிருக்காங்க. கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவங்களும் சரியான பதில் தான் பதிவிட்டிருக்காங்க. அருமை நிகழ்ச்சி தொடர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அருமையாக தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு திரைப்பட பாடல்களும் மனதை வருடி சென்றது, குறிப்பாக வந்து ஓ வானம் பாடி சாதனை பட பாடல் சொல்கிறான்னு நினைக்கிறேன், அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மீரா வெங்கட்ராமன் லோனார் ஏரி மகாராஷ்டிராவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுஷ் அமைச்சகம் அப்படின்றத பதிவிட முயற்சி செஞ்சிருக்காரு சுளேரிஜா மனோகர், மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே சரியாக சொல்லியிருக்காங்க. ராவ் பகதூர் எம்சி ராஜாங்கிறத சுளேரிஜா மனோகரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து அவங்களும் பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம். பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க முத்து கிருஷ்ணன். நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவாக ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இன்றைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. அப்புறம் முயற்சி செஞ்சவங்க பதிவிட்டவங்க அவங்களுக்குமே கூட நன்றி தான். நம்ம கேட்கக்கூடிய பாடல் குயிலே குயிலே என்ற படத்திற்காக கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை ஷாம்.

நிறைய நேயர்கள் பங்கு பெற்று அவங்களுடைய அந்த ஆன்சர்ஸ்லாம் சொன்ன விதங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கேள்விக்கான பதில்களும் கிடைச்சிச்சு நமக்குமே. நாம் இனிதே நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். 10:59 நொடி, இன்னும் சில நொடிகளில் 11 மணிக்கான செய்தி சுருக்கத்தை கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 மாதங்கள் நீடித்த அவசர நிலை காலத்தின் போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏ.வ. வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டி

இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிரணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை.
2: இசை என்பது நம்மளுடைய எல்லார் மனங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம். அப்படிப்பட்ட ஒரு பாலமாக செயல்படுகிறது இசை. நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, நான் யார் என்று உங்களுக்கு தெரியாது, ஆனால் நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று இசை ஒன்றுதான். இசை ஒரு உலகளாவிய மொழியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இசைக்கு மொழியே கிடையாது, அது எல்லோராலையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது. சரி, நிகழ்ச்சியில் நம்ம இந்த இசையோடு கலந்து இன்புற்று நல்ல ஒரு மகிழ்வை அடைவோம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை துவக்கிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியின் முதல் பாடல் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்ற படத்திலிருந்தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலை ஜானகி குழுவினரோடு பாடியிருக்காங்க. கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை ராஜன் நாகேந்திரா.

விவித் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம லாஸ்ட்டாக அந்த கேள்விக்கான அந்த முன்னாடி நிகழ்ச்சியில் என் கேள்விக்கு என்ன பதில் கேட்ட கேள்விக்கான பதில்கள்லாம் நம்ம படிச்சிட்டோம். இருந்தாலும் ஒரு 1-2 கமெண்ட்ஸ் இருக்குது, என்ன முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம அதை பார்க்குறோம். சூளை ரீஜா மனோகர் அவர் வந்து ஒரு வானம் பாடிதான் இதுவரை கேட்காத பாடல், அதை வழங்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. மதுரேஸ்வர் சண்முகசுந்தரும் ஆன்சர் தான் போட்டிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீராமன் பாலாஜி அப்படின்ற ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் தான் ரெண்டு முறை இணைப்பில் வந்தாங்க, ஒரே நேயர் ரெண்டு பேர்களில் வராங்க அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம தெரியணும்னு அவசியம் இல்லைன்றதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க தானே செய்யுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால் பல நேயர்கள் வந்து ஏமாற்றம் அடைந்தனன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. நமக்கு தெரியணுமே அப்படின்றதுக்காக நம்ம சொன்னோம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: மயிலிறகாக மனம் வருடும் பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என்றும் இனியவை நிகழ்ச்சி வாயிலாக. திரிசூலம் என்ற படத்தில் தான் பாடல் இப்ப நம்ம கேட்க போறோம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கேஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்கள்ல ஒலிக்கிறதுக்காக இருக்கு. கண்ணதாசன் எழுதிய பாடல் MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

மகேஷுடைய அடுத்த பாடல் தரையில் வாழும் மீன்கள் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல், வாணி எழுதிய பாடலுக்கு இசை சந்திரபோஸ்.

0: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: செங்கனி சுவையும் தேன் சுவையும் இணைந்த இசை சாரமாக விளங்கும் திரைப்பட பாடல்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்றும் இனியவை நிகழ்ச்சியில் நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் புதிய வார்ப்புகள் என்ற படத்திற்காக மலேசியா வாசிவன் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்க போறோம். கண்ணதாசன் எழுதியிருந்த பாடல் இளையராஜா இசையில் ஒலிக்கிறது.

0: ஐந்துக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டாதான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
3: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
2: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
3: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
4: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

தொட்ட பாடல்களின் இசைச்சரம் இசைத்துக் கொண்டிருக்கிறது. என்றும் இணையவை நிகழ்ச்சி வாயிலாக என்றும் இணையவை நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 11:31 40 நொடி. அடுத்த பாடல் பூந்தளிர் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிருக்கக்கூடிய பாடல். இளையராஜா எழுதியது, இளையராஜா இசையமைத்தது.

வளமான இசை இதமாக நம் செவி நினைத்து சென்றது. ஒலித்த பாடல் மூலம் நாம் கேட்ட அந்த பாடல் ஒரே வானம் ஒரே பூமி என்ற படத்திலிருந்து ஒலித்தது. இந்த பாடலை கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நூல்வேலி என்ற படத்திலிருந்தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ளது. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

விவத் பாதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நல்ல பெருமாள் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. தூளை ரீஜா மனோகர் அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில் இணைந்து என்றும் நினைவை கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தாயாளன் சரவணர் ராமலிங்கம் அவருமே வந்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரோட சேர்ந்து என்றும் நினைவு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம், நம்மளும் இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியிலன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாத் ராஜேஸ்வரி அதே மாதிரி தான் டிசி ராஜேஷ் தீட்டாளம் அங்கேருந்து அவர் எழுதியிருக்காரு. ஏ ரஹ்மான் இளையராஜா அவங்களோட பாடல்கள்லாம் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியான என்றும் நினைவு நிகழ்ச்சியில் சேர்த்துக்கலாமே அவரோட கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் என்றும் நினைவை காதுகளுக்கு என்றும் அறியவை சிந்தனைக்கு இன்றைக்கு முதியவை மனதில் கருத்துக்களை பதியவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் அவையெல்லாம் புதியவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் நடராஜன் சுப்பையா அவரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி திரைப்பட பாடல் ஆடல் பாடல் அந்த பாடல் ரொம்ப இனிமையாக இருந்தது குரல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போன்ற பாடல்களை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவருமே ஆடல் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அப்புறம் வந்து நடராஜன் சுப்பையா அவங்க வந்து ஜானகி அம்மாவோட குரல் அவங்களோட பேரே நிறைய தர பதிவிட்டு அற்புதமான ஒரு குரலில் ஒழித்த பாடல் இல்லையாது அதை தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருமே வந்து இசை அப்படின்றது வந்து நம்மளுடைய இனிமையை தரக்கூடியது அது இனிமையோட ஒளியாகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அது மனங்களை மகிழ்விக்கவும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் இப்படிப்பட்ட பல

ஆற்றல்களை தரக்கூடிய ஒரு கலை அப்படின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் அவங்க வந்து என்றும் இனிமை நிகழ்ச்சியில் முதல் பாடலே ஜனகம்மா குரலை கேட்டது இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. பிரேம்நாத் பிரேம் அவரும் இந்நிகழ்ச்சியில் இணைந்தது சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வித்தியாசமான முதல் பாடலே ஆடல் பாடல் நிகழ்ச்சி அசத்தலாக இருந்ததுன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அப்படின்றவர் நிகழ்ச்சியில் பாடல்களை திருமாலின் திருமார்பில் அப்படின்ற பாடல் ஒழித்தது இல்லைங்களா, அந்த பாடல் வந்து ரொம்ப இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. திருமாலின் திருமார்பில் பாடல் சூப்பர்னு முரளிதரன் விழுப்புரம்லேருந்து அவருமே பதிவிட்டிருக்காங்க. வாணி ஜெயராம் அம்மா யேசுதாஸ் அவர்களுடைய காம்பினேஷனில் அருமை அருமைன்னு சொல்லி அந்த பாடலை வாழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1979 வெளிவந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மூன்று வேடங்களில் அப்படி நடித்த அந்த திரிசூலம் படத்தை பற்றி அவர் விளக்கியிருக்காரு. டிசி ராஜேஷ் தீட்டாளம் அங்கிருந்து முரளிதரன் விழுப்புரமும் வாழ்த்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகரம் திருசூலம் இந்த திரைப்படத்தில் பாடல்களை கேட்டால் கண்முன்னே வந்து அந்த காட்சிகள்லாம் நிழலாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய இளமை கால நினைவுகள்லாம் வந்து இந்த திரைப்படத்தை பாடல் கேட்கும்போது உருவாகுது. திரைப்படத்தை முதல் நாள் டிக்கெட்டே அவர் எடுக்கும்போது அவரோட சட்டையெல்லாம் கிழிஞ்சு தான், அதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு தியேட்டரில் போய் பார்த்த ஒரு அனுபவம். என் கண்ணன் மேட்டுப்பட்டி அங்கிருந்து நிகழ்ச்சியில் என்றும் இனிவை பாடல்களை ஒலிக்க இனிமை அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் என்றும் இனிவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஹேம்கார்டன் எம்ஜி செல்வகுமார் திருமாலின் திருமார்பில் என்ற பாடலை கேட்டேன், இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை பார்த்த அந்த திரையரங்கம் இப்பொழுது இல்லை, அதெல்லாம் வந்து அவருக்கு நினைவுக்கு இப்போ வருதுன்னு சொல்லியிருக்காங்க. பாராட்டி வாழ்த்திருக்காங்க. மழைக்கால மேகம் சீர்கொண்டு வா பாடல், அந்த பாடல் கூட வந்து ரொம்ப அச்சாரமாக விளங்கியது நிகழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்லிட்டு அஸ்வினி நாகராஜ் திருமழிசிலேருந்து பதிவிட்டிருக்காங்க. தரையில் வாழும் மீன்கள் திரைப்பட பாடல் மழைக்கால மிகவும் அரிதான பாடல் கேட்டது சிறப்புன்னு சொல்லியிருக்காரு. சூளை ரிஜா மனோகர் என்றும் இனிவை பல நாட்கள் கேட்காத இனிய பாடல்கள் தொகுப்பு அருமைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லவை என்றும் என்றுமே இனியவை ஏற்றம் தரும் பண்பலை ஏற்றமிகு மனம் தேனலை எளிதில் கவரும் பாட்டலை எவரும் நெஞ்சில் காற்றலை சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் வாழ்த்திருக்காங்க. எம் சங்கர் அவங்களுமே கூட நம்மளை வந்து சொல்லி காலை வணக்கம் சொல்லி இன்று இனிவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. வேல்முருகன் அப்படின்றவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து என்றும் இனிவை நிகழ்ச்சியில் ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் மறக்க முடியாத அன்றைய காலகட்டத்து பாடல்கள், அதற்கே நீங்கள் அழைத்து சென்றதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வான்மிகங்களை பாடல் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது, போஸ்டரும் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு முரளிதரன் விழுப்புரம்லேருந்து வாழ்த்திருக்காங்க. சூளை ரீஜா மனோகர் அவருமே வந்து இளமை காலத்தில் வருடி பார்த்த அந்த நேரம் புதிய வார்ப்புகள் புதிய வார்ப்புகள் பாடலை வந்து அவர் புகழறாரு. அந்த கதாநாயகர் கதாநாயகி அவங்களெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தின் மனதை வந்து அந்த ஸ்லோ மோஷனில் காற்றலையில் நடந்து வர்றது அந்த அந்த சீன்ஸ்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அது காற்றலையில் கேட்டு ரசித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்துக்கு காற்றலை வழியாக நாம் அழைத்து சென்றதுக்கு நன்றினும் சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகர். மலேசியா வாசுவின் எஸ் ஜானகி அவர்களுடைய குரல்களில் அருமை அருமைன்னு விவத் பாரதி 102.3 எஃப்எம் வாழ்த்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா காமராஜபுரம் புஷ்பா அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. என்றும் இனிமே நிகழ்ச்சி பாடல்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு. திரிசூலம் படத்தில் திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் என்றும் இனிவி நிகழ்ச்சி பாடல்கள்லாம் சூப்பர்னு வாழ்த்திருக்காங்க. பொன்னேரி அங்கேருந்து கலீல் அகமது அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நல்லா வந்து பாடல்கள்லாம் இருக்கு, ப்ரோக்ராமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கு, அஜய் ஹேமலதா வந்தா அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பாடல்களும் சரி பதிவுகளும் சரி ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு வாழ்த்திருக்காங்க கலீல் அகமது. அவங்களுக்குமே நம்ம நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி ஜெனிஃபர் அவங்க கூட இப்போ பூந்தளிர் படத்துலேருந்து ஒரு பாடல் ஒழித்தது இல்லையா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி நம்மளை வாழ்த்திருக்காங்க. பரிசிவக்கம் சௌந்தரராஜன் இன்றும் இனிவே நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மேலைப்பெடுதாயலன் அருமையான பாடல்கள்னு சொல்லி பொதுவாக பதிவிட்டிருக்காங்க.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

இனிமையான பாடல்கள்லாம் இசை உள்ள வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவுக்கே நம்ம வந்துட்டோம். என்றும் இனிவை நிகழ்ச்சி மனதை விட்டு நீங்காத நல்ல நல்ல பாடல்கள்லாம் இன்னைக்கு நம்ம கேட்டு ரசித்தோம் இல்லையா?

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகுல பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சுட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: மனமயக்கும் பல பாடல்கள் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
3: என்றும் இனியவை.

ஹலோ வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்க போறீங்க. உங்களோட கோவத்தை கேடயமா மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதை ஆயுதமா பயன்படுத்தவே கூடாது. சில பேருக்குலாம் கோவம் வந்துருச்சுன்னா இக்கச்சக்கமாக என்னென்னமோ பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சில இடங்களில் கோபம் நல்லது, சில இடங்களில் ரொம்ப ஆபத்தானது. அதனால் மக்களை கோவப்படுறது அவாய்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அட்டகாசமான பாடல்கள்லாம் வரப்போகுது, லைனப் ஆக போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் தொடர்ந்து கேட்டு ரசித்தா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான், அதுக்கு நான் கேரண்டி. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக சொல்ல துடிக்குது மனசு படத்துலேருந்து பாடல் வரப்போகுது. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருக்காங்க, இது உங்களுக்காக.

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: 102.3 FM.
1: நல்லதா நாலு சாங் சும்மா தெரிக்க விடுதுல.
2: ஃபைனலா முதல் மரியாதை படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. மலேசியா வாஸ்தேவன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ரெட்டோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி. சொல்லுவாங்கல்ல, உண்பது வாழ்வதற்காக, வாழ்வது உண்பதற்காக இல்லை அப்படிங்கிறது. இதை வந்து எப்போ திரும்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், சில நேரங்களில் நோய் வந்த பிறகுதான், ஐயோ நம்ம அளவாக சாப்பிட்ருக்கலாமோ, இப்படி கண்ட்ரோலாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணெல்லாம் நமக்கு வரும். நோய் வந்த பிறகு மருந்து தேடி ஓடுறதை விட நம்ம உணவையே வந்து ஏன் மருந்தாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரியவங்களோட வாக்கு. ஸோ ஆனால் இப்போல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன சொல்கிறது, ஃபுட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹாபியாகிடுச்சு. நான் ரொம்ப இதுவாக இருக்கேனா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேனா, ஃபுட் சாப்பிட்ணும், ஏதாவதுனா ஃபுட். அந்த ஃபேன்சிக்காகவே சாப்பிட்றாங்களே தவிர பசிக்காக சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாக, ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. பெரியவங்கட்டில் சின்னவங்களை தான் நான் பர்டிகுலராக சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்லி. ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம வருமுன் காப்போங்கிற மாதிரி வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து சேஃபாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை பாருங்கள். ஆனால் இதுதானே சாப்பிட வேண்டிய வயசு, இப்போவே கண்ட்ரோலாக இருந்துட்டா எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா, சாப்பிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. உங்களுக்கு எது செட் ஆகும், எது செரிமானமாகும், அதுக்கேற்ற மாதிரி அதை பார்த்து சாப்பிடுங்க, அவ்வளோதான், தட்ஸ் இட். உங்களை சாப்பிடவே வேணாம்னு சொல்லலை, சரியா? ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அக்னி நட்சத்திரம் படத்துக்காக சித்ரா அவங்க குரலில் உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டாதான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.

அண்ணா நகர் முதல் திருப்படத்திலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:31 ஆகுது. ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழசமில் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததாக உங்களுக்காக தர்மத்தின் தலைவன் படத்துக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா குரலின்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர நிலையை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதி ஏற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து

0: அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி.வி. நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை 1 கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்துல மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
0: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌர்யா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது.

0: ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் மூன்றாவது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நிகழ்ச்சியில உங்களுக்காக அடுத்ததா கொடி பறக்குது படத்துல இருந்து பாடல் வரப்போது. இந்த பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜெயராம் பாடியிருக்காங்க.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலாம் உங்களுக்காக மனசுக்குள் மத்தாப்பு படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

1:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். வெரி வெரி வெரி குட் ஆஃப்டர்நூன் தான் சொல்லணும். செம்ம ஹாட்டா இருக்கப்பா மக்களே, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய பழங்களை சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் கொஞ்சம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் அவ்வளோ ஹாட்டாக இருக்கு. பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஃபோன் பண்ணி கேட்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய ஃபோன் நம்பர்ஸ் 28 38 98 71, 29 52 08 53. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சாங்கை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சில நேரங்களில் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த பொறுமை இருந்துட்டால் போதுங்க, எது வேணாலும் நம்ம சாதிச்சிடலாம், ஜெயிச்சிடலாங்க. அந்த சின்ன ஒரு பொறுமை மட்டும்தான், அது ஒரு சின்ன விஷயந்தான். அதை நம்ம பொறுமையை காத்துட்டோன்னா வேற லெவல். ஆனால் நம்ம வெகுண்டு கோவப்பட்டுட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கிடைக்க வேண்டியது தன்னால் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே மக்களே, முதல் பாடலாக என்னோடய ஃபேவரட் சாங்காக வரும் உங்களுக்காக. சந்திரமுகி படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல்பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேக்குறீங்க?
2: ஆமா.

0: காலங்காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க. அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
0: இத கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
3: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சியோட முதல் நேயர் அவங்களோட விருப்ப பாட்டை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மாணிக்கம், கேக்கே நகர். நலமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மாணிக்கம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
4: இது படம் வந்து பைரவி.
3: ஓகே.
4: அதாவது பாத்தீங்கன்னா, நண்டு உருது நரி உருது, நான் வளர்த்த செல்ல கிளி கண்ணில்லாருது, அந்த பாடல்
3: போட்டுருவோம் போட்டுருவோம். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு.
4: நன்றி நன்றி நன்றி.

0: 102.3 FM.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியில்.

0: இப்ப அடுத்ததா ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: இன்னொருலேருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க பாலசுப்ரமணியம்?
1: நல்லா இருக்கு மேம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: மேம் படம் வந்து நல்லவனுக்கு நல்லவன்.
0: ஓகே.
1: சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது.
0: ஓ சூப்பர் சூப்பர் சாங். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. வெரி நைஸ், ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேம், நன்றி.

0: 119 ஆகுதுங்க. 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். ஸோ லிஸ்னர் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டெலாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்ச பாட்டை கேட்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 02 08 53 28 38 98 71 இந்த எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்கள், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் அரக்கோணம் பக்கத்தில் மேல் பக்கத்துலேருந்து பாண்டரங்கன் பேசுகிறேம்மா.
0: பாண்டரங்கன், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறமா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: சூப்பராக இருக்கேங்க, சூப்பராக இருக்கேன். சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: குளமகள் ராதகை படம்.
0: ஓகே.
1: அதுல டிஎம் சௌந்தரராஜன் சுசிலாமா, சந்திரனை காணாமல் அள்ளிமுகம் மலருமா, அந்த பாட்டுமா?
0: கண்டிப்பாங்க, உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றிமா, நன்றிமா.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கிருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: 102.3 FM.
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

0: வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: तो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे
4: गुण। उंगल विविध भारती 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: விவத் பாரதி தமிழ்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்மா, நான் பேராம்பாக்கம் ஐசே குதுமான் பாய் பேசுறேங்க.
5: ஓகே, எப்படி இருக்கீங்க?
6: ஆ, நல்லா இருக்கிறமா. வெயில் தான் கொடுமை, பரவாயில்ல.
5: ஆமாங்க பா, செம்மையா இருக்குல்ல.
6: பெய்யும், காஞ்சாதான் அப்புறம் பெய்யும்.
5: ஓ, சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
6: இந்த MGR படம் வந்து உரிமை குரல் படத்துல இருந்து விழியே கதையை அந்த படத்துல இருந்து அந்த பாட்டு போடுங்க.
5: போட்டுலாம் உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி.
6: ஓகே, ரொம்ப நன்றிமா.

0: 102.3 FM. அடுத்ததா தன்னோட விருப்ப பாடலை சொல்ல போறாங்க. பாடல் உங்கள் சாய்ஸ்ல. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கங்க, சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மின்ட்ல இருந்து ராஜா பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் ராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஏதோ உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேங்க.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
1: கேட்கும்போது எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு மேடம். லட்சக்கணக்கான ரசிகர்ல நானும் ஒருத்தன்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: குடியிருந்த கோயில்ல இருந்து ஆடலுடன் பாடல். இங்க என்ன டெய்லர், டெய்லருக்கு வேலை செய்யறாங்க, பேண்ட் ஷர்ட் எல்லாம் தைக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே அவங்க ஆறு பேண்ட் தைக்கிறாரு, எட்டு பேண்ட் தைக்கிறாரு ஒருத்தர் பாட்ஷா பாயிண்ட், அவருக்காக விரும்பி போட்டு.
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ,
1: தேங்க்யூ.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டாதான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
0: இசைக்கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.

0: 1:44 ஆகுதுங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. அடுத்ததான் தனக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: சங்கர்.
0: சங்கர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா?
0: சூப்பர் சூப்பருங்க. சாப்பிடலாம், சாப்பிட்டுருவோம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
1: வேலைக்காரன் படத்துல இருந்து வா வா வா கண்ணா வா.
0: ஓ சூப்பர், உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: அனைவரும் கேட்கலாம், உங்களுக்காகவும் இந்த பாடல் மேடம்.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி.

0: 102.3 FM. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கோம். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்எல். ஸோ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், சென்னை ஏழு கிணறு தேவா பேசுறேன்.
0: தேவா, எப்படி இருக்கீங்க தேவா?
1: நல்லா இருக்கம்மா. எனக்கு வந்து எம்ஜிஆர் பாடல் தான் வேணும்.
0: போட்டுடலாம்.
1: நான் ஆணையிட்டால் படம், அதுல தாய் மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை, இந்த பாடல்ல நிறைய கருத்துங்க இருக்குது. ஆனா இப்பத்திக்கு தேவையான ஒரு கருத்து இருக்கு. தனி ஒரு மனிதன் திருந்தி விட்டால் சிறைச்சாலை தேவையில்லைன்னு ஒரு வரி வரும்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்,
1: ரொம்ப அருமையான வரி, ரசித்த வரி. அதனால இந்த பாடல நான் விரும்பி கேட்கறேன்.
0: கண்டிப்பா உங்களுக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி.

பாடல் உங்கள் சாய்ஸோட இறுதி பாடலாக உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த சாங்கை பிளே பண்ணிட்டு உங்ககிட்டருந்து விடைபெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். மீண்டும் உங்கள் எல்லாரும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியூனா இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்

வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்கவிருப்பது எங்கள் ஸ்டைல். நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்கலாம், இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட். இது விவித் பாரதி தமிழ் பண்பலையின் எங்கள் ஸ்டைல்.

0: என்னை அறிந்தால் அப்படிங்கிற படத்துக்கு சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். கார்த்திக் பாடியது, தாமரை எழுதிய பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்க காத்திருங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 2:22 ரெடி ஆயிட்டிருக்கு. அடுத்த பாடல்கள்லாம் கேட்பதற்கு முன்
1: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: சாங்ஸ் எல்லாம் கேட்டு இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். அடுத்து வரக்கூடிய பாடல்

0: இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இரவு 8:05 விவத்

0: தி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டா தான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
2: நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
3: நேரம் 2:30.
4: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும்.

0: நேர்முக சந்திப்பு.
1: நேரம் 2:30.
2: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in.
1: ஜிங்கிள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம்.
3: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றில் எங்கும் கீதம்.
4: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவத் பாரதி தமிழ் FM ஸ்டைல்.
1: மண்ணை முத்தமிடும் மழை துளி அது சமயத்தில் தாளாட்டவும் செய்யும் அல்லவா?

கமல்ஹாசன், சுஜாதா ஸ்ரீனிவாஸ் குழுவினருடன் பாடியது இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடலாசிரியர் கலைக்குமார். தெனாலி அப்படிங்கிற சூப்பரான படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நாம் கேட்டுட்ருக்கிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. 102.3

0: ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேர்கள் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய பிற்பகல் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. முகமது மியான் அவங்களும் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பர்வதவர்தினி இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலை சூப்பர் மழை வரப்போகுதே பாடல் அருமை மழை மழை என் உலகத்தில் அடிக்கின்ற முதல் மழை இன்று ஒழிக்கும் இன்று மழை பாடல்கள் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹைதா மஹி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. புதுப்பட்டி பொன்னமராவதியிலிருந்து பர்வதவர்த்தினி அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் இனிய மதிய வணக்கங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் சென்னை சிவராம் நாகராஜன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் இனிய மதிய வணக்கம் மழை மழை பாடல் இனிமை ஆர்ஜே சிங்கம் அவங்களுக்கு நன்றி. விவத் பாரதிக்கும் மனமார்த்த நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் தூத்துக்குடி பாலசுப்ரமணியம் வீரராகவன் மாதவரம் இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நாம கேட்டு வச்சிட்ருக்கோம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுறேன். வரும் சனிக்கிழமை இரவு 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில பேச போறேன், மறக்காம கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது. இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதுல தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்க இருக்கிறது.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வானம் தூவும் பூமழைதான். அந்த பாடலை நாம் கேட்பதற்கு முன்
1: எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அந்த பூத்தூ மழையாக பாடலாம் கேட்டு ரசிக்கிட்டு இருக்கிறோம். ஹரிஷ் ராகவேந்தர், கோவை ரஞ்சனி பாடிய பாடலை கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் புன்னகை பூவே அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல். என்னங்க மழையை பெய்யல மழை பாடல்கள்லாம் போடுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நமக்கு வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் மழை வரும் அப்படின்ற அளவுக்கு தான் திடீரென்று மழை வருகின்றது. அந்த எதிர்பாராத மழை வரும்போது மனம் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் மகிழும் இல்லையா? அதற்கு முன் வரக்கூடிய காற்று அந்த வெப்பத்தை தணித்து நம் உடலை குளிர்ச்சியாக்கி அதன் பிறகு ஒரு மழை அப்படின்னாக்கா ரொம்பவே பரவசத்தோடையும் உற்சாகத்தோடையும் நம்ம அந்த டேவை தொடர வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதோ கேட்கலாம் அந்த வானம் தூவும் பூமழை, அருமையான பாடல்.

இனிய ராகங்களின் சங்கமம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்ப மழை வானத்தில் இருந்து பூமியில் பொழிந்தால் நம் மனதும் குளிரும் அல்லவா? அதே மழை மனசுக்குள் அன்பாக பொழிந்தால்

நாம கேட்ட அந்த பாடல் சகுனி அப்படிங்கிற படத்திற்காக ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைத்து பாடியது. உடன் பாடியவர் சோனு நிகம் மற்றும் சைந்தவி. பாடல் ஆசிரியர் நா முத்துக்குமார். சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல்

0: நம்மை சிலீர் என்று நினைத்த அந்த மழை தரும் பாடல்கள் கேட்டு ரசித்தோம் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
0: நேரம் 2:55. இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
2: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இதாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
3: விற்பனையாளர்களிடமிருந்து நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் வழியில் தீர்வு காணவும் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இடாக்கில். இது ஆன்லைன் குறை தீர்க்கும் தளமாகும். மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டுவர பல முக்கிய காரணங்கள் இருந்தன. இதற்கு உதாரணமாக, நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லை, பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது என சுட்டிக்காட்டியது. உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய குறைதீர் ஆணையங்கள் 1986 தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களுக்கு மனநிறைவான சேவையை வழங்குவதுமே ஆகும். இதன் மற்றொரு சிறப்பம்சம், வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகள் எதுவும் பின்பற்றக்கூடாது என்பதுதான். அதாவது, பிற நீதிமன்றங்களைப் போல இல்லாமல் ஒரு புகாரை 90 நாட்களில் விசாரித்து அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2019 கொண்டுவரப்பட்டது. நாடு முழுவதும் செயல்பட்ட இந்த சட்டம் தொடக்கத்தில் மிக விறுவிறுப்பாக வேலை செய்தது. நாளடைவில் அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து நுகர்வோர் வழக்கில் தீர்வு கிடைக்க 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்ற நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வழக்குகள் தேக்கம் கண்டு 50,258 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இதை சரி செய்வதற்கும் நுகர்வோர் பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கவும் இடாக்கில் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. கடந்த 2024 லடாக்கில் இடாக்கில் போர்ட்டல் தொடங்கப்பட்டது. ஆனால் 2020 இருந்தே இதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. தற்சமயம் இந்த போர்ட்டல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்பட்டு வருகிறது. 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்ட்டல் காகிதமற்ற வழிமுறையை வழங்க வடிவமைக்கப்பட்ட ஒரு புதுமையான தளமாகும். நுகர்வோர் புகார் தர நுகர்வோர் மன்றங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. இருந்த இடத்திலிருந்தே இந்த போர்ட்டலில் விண்ணப்பித்தால் போதுமானது. சம்பந்தப்பட்ட அதிகாரியை சென்று சேர்ந்தவுடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பழைய நுகர்வோர் குறைதீர் ஆணைய முறையில் புகார்களை பதிவு செய்துவிட்டு அதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவ்வப்போது அலுவலகத்திற்கு நேரில் சென்று பார்க்க வேண்டும். இதற்கு நுகர்வோர் தன் மாத வருவாயில் குறிப்பிட்ட தொகையை செலவு செய்தாக வேண்டும். ஆனால் இடாக்கில் போர்ட்டலில் பதிவு செய்யப்படும் புகார்களில் நேரில் செல்ல தேவையில்லை. புகார் மீதான நடவடிக்கை அவ்வப்போது அப்டேட் ஆகிவிடும். அதனை இருந்த இடத்திலிருந்தே புகார்தாரர் கண்டுகொள்ளலாம். பயனர்கள் தங்கள் புகார் பதிவிற்கு கஷ்டப்பட தேவையில்லை. அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் எளிமையான முறையில் இந்த போர்ட்டல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் தங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி தனது புகாரை தெளிவாக பதிவு செய்யலாம். இது நுகர்வோர் மற்றும் வழக்கறிஞர்கள் இருவருக்கும் செயல்முறையை நெறிப்படுத்துகிறது. இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியதில் இருந்து இதுவரை 281,024 நுகர்வோர் பயன்படுத்தியுள்ளனர். சுமார் 198,725 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 38,453 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த போர்ட்டல் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க பலன்களை நுகர்வோர்களுக்கு வழங்கியுள்ளது. நுகர்வோர்கள் பெரும்பாலும் அதற்கான சட்டங்களை தெரிந்திருப்பதில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் அடுத்தடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில்லை. பொருட்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதில் மோசடி நிகழ்ந்தால் நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்து ஏமாற்றினால் புகார்கள் பதிவு செய்யலாம். பொருட்களை அதிக விளைவித்து விற்பனை செய்தால் அதையும் புகார் செய்யலாம். புகாரை பதிவு செய்ய https://edacil.nic.in என்ற இணையதளத்தை அணுக வேண்டும். போர்ட்டலில் உங்களை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு புகாரை விரிவாக பதிவிடலாம். பின்னர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும். இனி நுகர்வோர் தங்கள் பிரச்சனைக்காக தங்கள்

0: தீர்வுக்காக காத்திருக்க தேவையில்லை. புகார் அளித்தால் இடாக்கில் அதற்கான தீர்வை ஏற்படுத்தி தரும்.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இடாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.
2: கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: நேரம் 3:01 ஆயிடுச்சு. நாம் இணைவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி வர்ணஜாலங்கள், எண்ணங்களின் வெளிப்பாடாக பாடல்கள் அரங்கேற வண்ணமயமாய் இந்த 3 மணிக்கு வான் அலைகளில் வசந்தமாக கேட்டிடலாம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்

0: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் சாங்க நாம கேட்க போற பாடல் சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியது. இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டு ரசிக்கலாம். அறிவுமதி எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர்.

0: அள்ளி தந்த வானம் அந்த படத்திற்காக தான் அந்த சூப்பரான பாடலை நாம கேட்டு ரசிச்சோம். சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியது.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹேமா சாரதி குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. சேகா ஸோ ஸ்வீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் மேடம், நிகழ்ச்சியில் ஒழிக்கும் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்துக்குமரன் வில்லிவாக்கம் அவங்க வந்து அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம், இப்பொழுது நடக்கும் நிகழ்ச்சியில் எங்கள் ஸ்டேட் மற்றும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க.

வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் சுஜாதா அவங்க வந்து பாடிய பாடல்கள்லாம் இன்றைக்கி கேட்டு ரசிக்கலாம். ஏன்னா இந்த ஒரு மணி நேரத்திற்கு அவங்க எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரான சாங்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு பாடல் கேட்டாச்சு. தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பாடல் சங்கர் மகாதேவனும் சுஜாதா இணைந்து பாடியது. அவங்க பாடல் பாட பாடவே நமக்கு ஆசைதானே, எத்தனை எத்தனை ஆசையாக வரும் பாடல் இது.

0: அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இருக்கேன்.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு.

0: இந்த சைக்கிளில் நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீ ஏன் இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டானே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நேரம் 3:15 நொடி ஆயிட்டிருக்குது. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம்.
3: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.
2: சிங்கர் சுஜாதா அவங்களோட பாடல்களாக நம்ம வந்து கேட்டுட்ருக்குறோம். ஒரு வேரியேஷனாக எவ்வளோ ஒரு அழகான பாடல்கள்லாம் எந்தெந்த மாதிரி ஏற்ற இறக்கங்களோட அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலை நாம் கேட்கும்போது அந்த ஸ்டைலும் வந்து நமக்கு தெரியும். ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா பாடியது, நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா. டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். இதோ அந்த பாடல்.

தேசிங்கு ராஜா அப்படின்னு வரக்கூடிய பாடலாக இடம்பெற்றது. அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரன், சுஜாதா பாடிய இசை, கார்த்திக் ராஜா.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தமல்ல, அது சிட்டு தரும் சத்தமல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி.
1: நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

பாடல்கள்லாம் கேட்டுட்டு நேயர்கள்லாம் ஃபேஸ்புக் பேஜில் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. பர்வதவர்த்தினி வனஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலே சூப்பர், ஆசை ஆசை மிகவும் பாடல் அந்த சூப்பர் அழகாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. புஷ்பா காமராஜபுரம் அறிவிப்பாளருக்கு வணக்கம், வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாமே சூப்பர் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சொல்லி ரீஜா மனோகர்.

நல்லித்தந்த வானம் திரைப்பட பாடல்கள் எங்கள் வீட்டு மழலைகளை துள்ள வைத்தது. அடுத்து வந்த ஆசை ஆசை பாடல் மனதுக்குள் பல ஆசைகளை தோன்ற செய்தது. நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்க வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் ஒழித்த வாடி வாடி நாட்டுக்கட்ட பாடல் மற்றும் ஆசை ஆசை பேராசை பாடல்கள் மிகவும் அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.

எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்கிறாங்க சுஜாதா அவங்க. சூப்பரான சாங்ஸ் நிறைய இருக்கும், கேட்க கேட்க தெவிட்டாத பாடல்களாகவே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் அந்த குரல் வளம் அவங்கள அழகாக அதை பாட வைத்து அதை வந்து நம்ம காதில் கேட்கும்போது அந்த இனிமையும் நம்மளோடு குழைந்து ரொம்ப அழகாக வெளிப்படும். அடுத்த பாடலில் இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம், அரசு அப்படிங்கிற படத்திற்காக.

0: நமக்கும் ஆசை ஆசையாய் துளசி செடியை சுற்றி வந்தேனே அப்படிங்கும்போது அந்த குரலை சுற்றி நம்முடைய மனசும் அப்படியே ஆசையாக சுத்துகின்றது இல்லையா? அவ்வளோ வசீகரிக்கக்கூடிய குரல் தான் அந்த சுஜாதா அவங்களுடையது. உடன் பாடுபவர்களும் சரி, அவ்வளோ அழகாக ஜாயின் பண்ணி பாடும்போது நமக்கு கேட்பதற்கு ரொம்ப இதமான குரலாக அந்த குரல் இருக்கின்றது. அரசு படத்திற்காக நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம், இணைந்திருக்கின்றோம். வர்ணஜாலம், நேரம் 3:31, 30 ஆயிட்டிருக்குது. உடன்பாடியவர் விஜய் யேசுதாஸ், கபிலன் எழுதிய பாடல் மணி சர்மாவின் இசையில் கேட்டு ரசித்தோம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
2: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
3: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு, நான் அந்த நாவல் எழுதிட்டேன், அது கிடையவே கிடையாது. இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோட நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி. உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சுஜாதா உங்கள் வாய்ஸில் இடம்பெற்ற பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம் இன்றைய வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் ஒரு வித்தியாசமான பாடல் அப்படின்னே சொல்லலாம். சுஜாதா அவங்க பாடியது வைரம் தெழுதி பாடல், இசை பிரவீன்மணி. லிட்டில் ஜான் அப்படிங்கிற படத்திற்காக பாடியிருப்பாங்க. பாடவா பாடவா அலைகளை பாடவா அப்படின்ட்டு அந்த மெலோடி வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும், ஆனாலும் அந்த அடித்தட்டு மாறாமல் ஒரு வித்தியாசமான ரசனையோடு நம்ம மனசை வந்து அந்த பாடல் அப்படியே லயிக்க வச்சு ஒரு வித்தியாசமான உணர்வை கொடுக்கக்கூடியது அந்த அழகான பாடலை இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். லிட்டில் ஜான் படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

அப்படின்னே சொல்லலாம். அந்த சூரியனும் கூட அருகே வந்து பேசக்கூடிய மென்மையாக, சூரியன் எப்படி மென்மையாக இருக்கும்ன்றீங்களா? ஆனால் இந்த மாதிரி பாடல் கேட்டால் நமக்கு அந்த உணர்வு மென்மையாகத்தான் தோன்றும். என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா? பாடல் கேளுங்கள், உங்களுக்கே புரியும்.

லிட்டில் ஜான் படத்திற்காக பாடல் கேட்டோம். நம்ம பாடல் அதை ரசிக்கும் போது எவ்வளோ ஒரு மெலோடியஸாக போகிறது அந்த ஹம்மிங் வாய்ஸ் எல்லாம். வித்தியாசமான ரசனையோட அந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் அதே மாதிரியான ஒரு மனதை திருடிய பாடல்.

0: மனதை திருடிச்சிட்ட பாடல், மனதை திருடி விட்டாய் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இப்பா விஜய் எழுதிய பாடல், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் இடம்பெற்றது. இணைந்திருக்கின்றோம் வர்ணஜாலம்.
1: வித் பாரதி தமிழ் எஃப்எம் இன் வர்ணஜாலம்.

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டரசித்துக் கொண்டிருக்கின்றோம். 3:45 ஆயிட்டிருக்குது. ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேயர்கள் அவங்களோட வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் மல்லிகை மல்லிகை பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டது மகிழ்ச்சி, சூப்பர், நன்றிகள் பல அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அப்படிங்கிற நேயர், திருமதி சுஜாதா அவர்கள் பாடிய பாடல் அனைத்தும் அருமை, அனைத்தும் தெவிட்டாத தீனமுத பாடல்கள், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் அவங்களும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். வர்ணஜாலம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள். நம் மனதை தாளம் போட வைக்கும் குரலும் அன்பாக அரவணைத்து செல்லும் குரல், இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் வெரைட்டியாக பாடக்கூடியவங்க தான் சுஜாதா. அவங்களோட குரலில் ஒலித்த பாடல்கள் தான் இன்றைய வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்குறோம். இந்த பாட்டு வந்து சற்று வித்தியாசமான பாட்டு தான். அப்போ ஒளிபரப்பாகும்போது, அதாவது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து வெளிவந்தபோது, இந்த பாடல் ஏகப்பட்ட வரவேற்பு பெற்றது அப்படின்னே சொல்லலாம். மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்னு இருந்தாலும் இந்த ஃபீமேல் வாய்ஸுக்குன்னு ஒரு தனித்துவம் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய பாடல். என்ன பாடல் அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும்.

காற்றின் மொழியில் தவழ்ந்துவது இளம் தென்றலாக இருந்ததல்லவா? சுஜாதா பாடிய பாடலை கேட்டும் வித்யாசாகரோட இசையில் அந்த திரைப்பட பாடல் இடம்பெற்ற படம் வந்து மொழி அப்படிங்கிற படத்திற்காகத்தான் நாம் அந்த பாடல் கேட்டோம். மேல் வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்ட்டு இந்த படத்தில் இரண்டு வாய்ஸாகவும் தனித்தனியாக பாடல் இருக்கும். இந்த பாடலை பாடியவங்க சுஜாதா எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா? கேட்கும்போது நம்ம மனம் அப்படியே அது கூட கரைஞ்சி போகிற மாதிரியே ஒரு அழகான குரல், சிறப்பாக பாடக்கூடியவங்க. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல், கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா. எப்படி இருந்தாலும் இந்த பாடல் கேட்கும்போது பாடலை கவிதை கொண்டு தான் எழுதப்படுகின்றது. அதை ஒரு கவிதையே பாடும் பொழுது எப்படி இருக்கும்? எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா சேர்ந்து பாடியது, பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா. உள்ளம் கொள்ளை போகுதே அப்படிங்கிற படத்திற்காக நிறைவு பாடலாக நாம் கேட்டு ரசிக்கலாம்.

0: நாம் கேட்டு ரசித்தோம் வர்ணஜாலம்.
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமே வர்ணஜாலம்.
0: நான்கு இரண்டுக்கு கேட்கலாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சியே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்களிப்பு முக்கியமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் நடப்பாண்டு அதிக அளவு முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 238 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டா தான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியை நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். தொலைபேசி வழியினர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இது. கேள்விகளோடு நான் தயாராக இருக்கிறேன், பதில்களோடு நீங்களும் தயாராக. ஃபோன் நம்பருக்கு வாங்க. 0444-295-2 0853-283-8-9-8-1 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜீரோ டபுள் ஃபோர் அப்படிங்கிற ஸ்டடி கோட் சேர்த்து 2952-0853-2838-9871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: சூப்பரான பாடல் நாம கேட்டு ரசித்தோம். அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடியது வாலியேற்றிய பாடலுக்கு இசை இளையராஜா.
1: எனக்கு

0: கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
0: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. 102.3

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியில் என்னை காத்திருக்கும் அன்பினர்களே, வாங்க கேள்விகளோடு நான் தயாராக இருக்கிறேன். நம்ம நேற்று வந்து சில மருத்துவ அந்த சொற்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதே போல் இன்றைக்கும் நாம் சில சொற்களாக தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
1: மேம். வணக்கம், நான் சந்திரசேகர்.
0: சொல்லுங்க,
1: பேசுகிறேன்.
0: கேள்வி கேட்கலாமா?
1: ஆ கேளுங்க மேம்.
0: உங்களுக்கான சொல் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஹைப்போதெர்மியா.
1: நன்றி.
0: வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். ராம் ஜெகன்.
0: ராம்
2: சொல்லுங்க. ராம் ஜெகன்.
0: ராம் ஜெகன், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை தான்.
0: சென்னை. ஓகே, உங்களுக்கு அந்த சொல்லுக்கு விடை தெரிகின்றதா?
2: சொல்லுங்க. கேளுங்க.
0: டீப் ஹைப்போதெர்மியா.
2: டீப்
0: ஹைப்போதெர்மியா.
2: ஓ, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட.
0: ஆமா ஆமா.
2: அருமை வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
2: தயவு செய்து தினமும் வர்றவங்க தான் வந்துட்டு இருக்காங்க, அதை நீங்களும் கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. அப்படி வந்தாங்கன்னா போன கூட கட் பண்ணுங்க.
0: கண்டிப்பா நம்ம நிறைய வழிகளை வந்து நேயர்களுக்கு சொல்றோம், புது நேயர்களுக்கு வழிவிடுங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம்.
2: அவரே தினம் தான் வந்துட்டு இருக்காரு.
0: கண்டிப்பா. நன்றி நன்றி. சரி, அடுத்த நேர் போலாமா? ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம். சொல்லுங்க. அப்பா இப்பதான் ஒருத்தர் மணக்குமுறையில கொட்டிட்டு போனாரு. 30 வருஷமா ட்ரை பண்றீங்களா? சரி, ஓகே, கேள்வி கேட்கலாமா? தெரிஞ்சா சொல்லுங்க, பரவாயில்ல. டீப் ஹைப்போதெர்மியா அப்படிங்கறத நாம கேட்டோம், உங்களுக்கு தெரிந்தா விடை சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, முயற்சித்து லைன்ல வந்ததற்கு நன்றி. அப்படிங்களா? சரி, சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, நிறைய நேயர்கள் வழிவிடவும் தயாரா இருக்கிறாங்க, பேசலாம். சரிங்களா? நன்றிங்க. நிறைய நேயர்கள் வந்து வந்து இணைப்புல வந்து நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா புது நேயர்களுக்கு வழிவிட்டோம்னா இந்த மாதிரி நிறைய பேர் பங்கெடுக்க முடியும், அவங்களும் பேசுவாங்க, அவங்களுக்கும் ஆசைகள் இருக்கு இல்லையா. சரி, அடுத்த நேயர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். சரிங்க, கேள்வி கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சதா, அந்த கேள்வி என்னன்னு தெரிஞ்சதா? அதாவது டீப் ஹைப்போதெர்மியா அப்படின்னா என்ன அப்படிங்கறது தமிழ்ல வந்து நீங்க முயற்சி பண்ணி சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? சரி, நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேன் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
4: அதே கேள்வியாமா?
0: அதே கேள்வி, இன்னும் விடை சொல்லல நேயர்கள்.
4: சரிமா சரிமா. அது மருத்துவ சம்பந்தப்பட்ட மாதிரி.
0: ஆமா ஆமா.
4: தப்பு கேட்டேன், கேட்டுதான் இருக்கேன். சரிமா,
0: உங்களுக்கு தெரியுதா?
4: இல்ல, எனக்கு தெரியலம்மா.
0: சரி, அடுத்த நேயர் நம்ம முயற்சிக்கலாம். சரிங்களா?
4: நன்றிமா.
0: வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
0: வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. இல்லங்க, எனக்கு ரெண்டு இணைப்பா கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, இணைப்புல இருக்கீங்களா?
5: லைன்ல இருக்கேன்.
0: சொல்லுங்க கேள்வி.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் கேட்டேன்.
0: உங்களால் அது கண்டுபிடிக்க முடியுதா?
1: ஆ சார், கண்டுபிடிச்சேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எங்க, நாங்கள் கூகுளில் பார்த்து தான் சொல்றோம்.
0: அப்படிலாம் சொல்லக்கூடாது, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க சொல்லலாம். அப்புறம் அடுத்த நேருக்கும் அந்த வாய்ப்பு போகும் இல்லையா? அடுத்த நேருக்கும் அந்த வாய்ப்பு போகும் இல்லையா?
1: சரி ரைட், நீங்க
0: சரி பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க சொல்லுங்க.
1: அதாவது இது வந்து பேஷண்ட்ஸோட பாடி டெம்பரேச்சர் வந்து குறைக்கிறது மேடம், லோயர் டு 15 டிகிரி to 22 டிகிரி செல்சியஸ்.
0: ஓகே, அதற்கான சரியான தமிழ்ச்சொல்?
1: தமிழ்ச்சொல் வந்து டெம்பரேச்சர் வந்து உடலுடைய ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு தான் இது வந்து டீப் ஹைபோதெர்மியா.
0: கரெக்ட்டுங்க, நம்ம வந்து அப்படி கேட்கல, நீங்க சொல்ற பொருள் வந்து ரைட், மீனிங் ரைட். முறையான தமிழ்ச்சொல் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு?
1: ஒருத்தர்
0: மற்ற நிகழ்ச்சிகளையும் நம்ம வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாருக்கும் நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா?
1: இருக்கு மேடம், ஆனா அப்படியே சொல்லிட்டு இருந்தா. சரி மேடம்,
0: நன்றி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. நேயர்கள்லாம் இணைப்புல வந்தீங்கன்னா தயவு செய்து பேசுங்க, ஏன்னா நிறைய பேர் முயற்சிக்கிறாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: வணக்கம், பி கண்ணன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருநீந்தூர்.
0: சொல்லுங்க, கேள்வி கேட்டிங்களா?
2: ஆ கேட்டேன்.
0: சொல்லுங்க.
2: டீப் ஹைபோதெர்மியா தானே?
0: ஆமா.
2: உடல் வெப்பத்தை அளக்கும் கருவி?
0: கருவி கிடையாது, அது ஒரு நிலை. அதுதான் என்ன அப்படின்னு கேட்குறோம். மருத்துவத்தில் அது ஒரு நிலை. அது என்ன அப்படிங்கிறதான் கேட்குறோம். உடல் வந்து ஒரு செயலுக்கு போகும் இல்லையா, அப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடும்போது அந்த ஒரு நிலையை வந்து குறிப்பிடுறது. அது
2: நிலையை குறிப்பிடுறது.
0: ஆமா, நன்றி. வேற யாரும் முயற்சிக்கிறாங்களா பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: ராயப்பேட்டை வெங்கட்.
0: சொல்லுங்க.
3: தாழ் வெப்பநிலை சிகிச்சை மேடம்.
0: தாழ்
3: வெப்பநிலை சிகிச்சை.
0: தாழ் வெப்பநிலை சிகிச்சை அப்படிங்கிறீங்களா? இதற்கு வந்து சொல்லக்கூடியது குளிர் மயக்க நிலை, டீப் ஹைபோதெர்மியா. அதுதான் குளிர் வந்து மயக்கத்தில், ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த வெப்பத்தை வந்து குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சொல் வந்து சொல்லப்படுகின்றது. டீப் ஹைபோதெர்மியா அப்படின்னா குளிர் மயக்க நிலை. சரிங்களா?
3: நன்றி.
0: நல்லா ட்ரை பண்ணாங்க நேயர்கள்லாம், சூப்பராக ட்ரை பண்ணாங்க. நமக்கு இத்தனை பேர் இவ்வளோ இது பண்ணி டக்கு டக்குன்னு நான் எடுத்தேன் அப்படின்றது கூட சொல்கிறாங்க. அவ்வளோ முயற்சி பண்ணி நமக்கு இணைப்பில் வந்து சொல்கிறாங்க. முயற்சித்த அனைத்து நேயர்களுக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நீங்கள் கால் பண்ணுமா 2952-0853 2838-9871 இந்த நம்பருக்கு வாங்க. இன்றைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

சில நேயர்கள் அவங்களும் வந்து ஃபேஸ்புக் பேஜ்லேயும் விடைகள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கற்பனா ரங்கசாமி அவங்களாம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சுலை ரீஜா மனோகரன் உடல் கூறுகளை சரிபார்த்தல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் உடலினுள் ஊடுருவி செல்லும் வெப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அன்புராணி பிலோ டெம்பரேச்சர் 28 டிகிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து 5 டிகிரி முதல் 20 டிகிரி வரை குறைவாக வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சுலை ரீஜா மனோகரன் உடல் கூறுகளை சரிபார்த்தல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வணக்கம் வாழ்த்துக்களும் போட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் வனர்ஜா குளிர் வெப்பநிலை அப்படின்னு போட்டிருக்காங்க. புற்றுநோய் சிகிச்சை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அப்படிங்கிற நேயர், மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து காலை முதல் இரவு வரை நிறைய நேயர்கள் வந்து தொடர்ச்சியாக வராங்க, எனக்கு வந்து அது ரொம்ப டென்ஷனாக இருக்குது மேடம் அப்படிங்கிறாங்க. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதனால் நேயர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் வந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கு

0: இருக்காமல் இருக்கலாம். சரி, நம்ம அடுத்த கேள்வி என்ன, அதற்குரிய பாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: டூட், எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும், அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
2: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கு, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
1: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
2: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: நாம கேட்ட அந்த பாடல் எஸ் பி சைலஜா சித்ரா பாடியது. ககேந்திரன் அவங்க எழுதிய பாடல கேட்டு ரசித்தோம். சின்ன தம்பி பெரிய தம்பி அப்படிங்கிற படத்திற்காக.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: சூப்பரான பாடல்களோடு நாம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:27 நொடி ஆயிடுச்சு. நேர்களாக எப்படி தான் யோசிக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு நமக்கு வந்து விடை கொடுத்துட்றாங்க. நம்மளும் எவ்வளோ டீப்பாக இறங்கி கேள்வி கஷ்டமாக கேட்டாலும் இல்லை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய நேர்கள் வந்து வந்த நேர்களே திருப்பி வராங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாகவும் சொல்கிறாங்க. சரி, அதை வந்து அடிக்கடி வரவங்களும் சற்று புரிந்து கொண்டு புது நேர்களுக்கு வழிவிடுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நிறைய நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, நம்ம தொடர்ந்து தொலைபேசி வழியாக கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. அதனால் புது நேயர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இப்போ அடுத்த நேயர்கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நீங்கள் வந்து தொலைபேசி எண் 2952083 2838389871 இந்த நம்பருக்கு வாங்க. தொடர்ந்து அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் கோபிகிருஷ்ணன்.
1: வணக்கம்
2: கோபிகிருஷ்ணன்.
1: உங்கள் குரல் ரொம்ப மெதுவாக கேட்குதுங்க.
2: கோபிகிருஷ்ணன்.
1: கோபிகிருஷ்ணன், ஆ சொல்லுங்க சார், கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? நீங்கள் எந்த பகுதியிலேருந்து கால் பண்ணுறீங்க? அப்படிங்களா. அப்டோமினல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு ஒரு சொல், அதற்கான விளக்கம் சொல்லு.
2: என்னங்க
1: அப்டோமினல்
2: ரெஸ்பிரேஷன்?
1: இல்ல கருவி இல்ல, இது வந்து ஒரு அந்த மருத்துவத்தில் ஒரு சொல், இது
2: அவ்வளவுதான்.
1: சரி இல்லைங்க, நமக்கு வந்து இந்த சொல்லுக்கான தமிழ் சொல் நீங்க சொன்னா போறோம். அப்டோமினல் ரெஸ்பிரேஷன் பொதுவாக புழங்கக்கூடிய சொற்கள் இதெல்லாம். தெரிஞ்சுக்கலாமா? நன்றி. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். திருநின்றவூர் கணபதி. கேள்வி கேட்டீங்களா? தெரியுதா?
3: நாடி பார்க்கிற கருவி சொல்லமா?
1: இல்லங்க. நன்றி. ஏன்னா இது வந்து ரொம்ப, ஆனா இது வந்து ஒரு எளிமையான ஒரு விஷயம்தான். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
4: சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
1: சரிங்க, அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? அப்டோமினல் ரெஸ்பிரேஷன் அதற்கான தமிழ் சொல் நீங்க சொல்லணும். ஹலோ. தெரிஞ்சுக்கிறீங்களா? நன்றி. நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில் வராங்க. அவங்களுக்கு அந்த கேள்வி என்ன அப்படின்னு நான் மீண்டும் சொல்லிடுறேன். அப்டோமினல் ரெஸ்பிரேஷன் இதற்கான தமிழ் சொல் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லணும். இதுதான் இப்போ வந்து நாம் கேட்டிருக்கக்கூடியது. ஃபேஸ்புக்லேயும் நிறைய நேயர்கள் வந்து அவங்களோட பதில்கள்லாம் டைப் பண்ணியிருக்கிறாங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹரிஹரன், உடலின் ஆழம்

0: தாழ்வான பகுதிகளில் உள்ள புற்றுநோய் கட்டிகளை அதிக வெப்பப்படுத்தி புற்றுநோய் செல்களை அழிக்கும் சிகிச்சையிலையும் இது ஒரு பகுதியாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு நம்ம முன்னாடி கேட்டு கேள்விக்கு ட்ரை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: சூர்யா டெய்லர்.
0: சரிங்க.
1: சூர்யா டெய்லர்.
0: சூர்யா டெய்லர், சரி. எந்த இடத்துல இது?
1: சைதாப்பேட்டை.
0: சைதாப்பேட்டை. அந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சுதா?
1: அந்த கேள்வி வந்து டெஸ்ட் பண்றாங்களா அதுவா மேடம்?
0: அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
1: டெஸ்ட் பண்றது இதயத்தெல்லாம் டெஸ்ட் பண்றது
0: இல்ல இல்ல. அடுத்த நேரத்தை தெரிஞ்சுக்கலாமா? நேயருக்கு வேணா ஒரு க்ளூ கொடுக்கலாம். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு மூச்சு சம்பந்தப்பட்டது, ஆனால் இது நெஞ்சக பகுதியை குறிப்பிடக்கூடியதல்ல. அதற்கு முன்னாடி உள்ள சொல் கூட கம்பைன் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியும். ஹலோ, வணக்கம். வணக்கம்.

0: ஏன்னா ஒரு க்ளூ கொடுக்கலாம். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு மூச்சு சம்மந்தப்பட்டது, ஆனால் இது நெஞ்சக பகுதியை குறிப்பிடக்கூடியதல்ல. அதற்கு முன்னாடி உள்ள சொல் கூட கம்பைன் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரியும். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: கும்பகோணத்திலிருந்து சேஷாத்ரி.
0: கும்பகோணம் சேஷாத்ரி, கண்டுபிடிச்சிங்களா?
1: இப்ப நீங்க ஒரே ஒரு க்ளூ ஒண்ணு தமிழ்ல சொன்னீங்க. அப்டமல்னா கீழ் வயிறு, அது வயிற்று பகுதி. வயிற்று சுவாசம்னு அது சொல்லலாமா?
0: கொஞ்சம் அடிவா அதை வந்து மாற்றி சொல்லலாம். சரி, நானே விடை சொல்லிடுறேன். அடிவயிற்று மூச்சு, சரிங்களா? நீங்க யோசிச்சது கரெக்ட்
1: தான்.
0: அதுதான் சரியான சொல் வந்து. பரவாயில்ல, கெஸ் பண்ணிருக்கீங்க. க்ளூ கொடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நன்றி,
0: முயற்சி செய்தமைக்கு நன்றி. அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா, அப்டாமினல் அப்படின்னா அந்த வயிற்று பகுதியை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் தான் அப்டாமினல் அப்படிங்கிறது. மூச்சு அப்படிங்கிறது அந்த அடிவயிற்று வரைக்கும் போய் வரக்கூடிய அந்த சுவாசம், அந்த மூச்சு காற்றை குறிப்பிடக்கூடியது தான் அப்டாமினல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா அடிவயிற்று மூச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டு கேள்விகள் கேட்டும் நிறைய நேயர் அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி கடைசியில் நம்மக்கிட்டே க்ளூ வாங்கி நமக்கே விடை சொல்கிறாங்க. ரொம்ப சிறப்பாகவே முயற்சிக்கிறாங்க. நம்ம அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேரம் 4:33. 10:00.

பாடறா.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவங்க சேர்ந்து பாடிய பாடல் கேட்டும் புலமைப்பித்தனவங்க எழுதிய பாடல் இது நம்ம ஆளு அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடலை நாம கேட்டிருந்தோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. லதா லக்ஷ்மிபதி அப்படிங்கிறவங்க, ஐ நோ திஸ் லேண்ட்லைன், நீங்கள் பேர் கேட்டவுடன் துண்டிப்பை கட் பண்ணலாம், ஏன் செய்வதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். குறைவாக நேரம் எடுத்துக்கொண்டு பேசினால் நமக்கு வந்து நிறைய நேயர்களுக்கு வாய்ப்பு தரப்படும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. நடராஜன் சுப்பை அவங்களும் அதே கருத்தை வந்து வலியுறுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து புது நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணிமாறன், இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, வயிற்றுப்பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வது அப்படின்னு நம்ம முன்னாடி கேட்டு கேள்விக்கு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் இணைந்துள்ளோம், மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஹரிஹரன், ஆழ்ந்த மூச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு இனிய மாலை வணக்கம், அம்மாடி இதுதான் காதலா பாடல் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா, அவங்க வந்து மிகவும் பயனுள்ள மருத்துவம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி சகோதரி, நிகழ்ச்சி அருமை அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன், அம்மாடி இதுதான் காதல் அந்த பாடல் மாலை நேரத்து மயக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பழையவண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, இனிய மாலை வணக்கம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி ஒழித்த பாடல் அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதனுக்கு அறிவுபூர்வமான நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் நிலைத்தாருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொலைபேசி வழியை பங்கேற்க கால் பண்ணுங்க. 2952 0853 2838 9871. ஓகே, இப்போ அடுத்த கேள்வியை வந்து நம்ம கேட்கலாம். கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய சொல் வந்து ரொம்ப எளிமையான சொல் தான். ஏன்னா மருத்துவம் அப்படின்னு ஒன்று நிறைய சொற்கள் வந்து நமக்கு புரியாமல் இருக்கும் இல்லையா, ஆனால் இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரியக்கூடிய சொல் தான். சரி, இதற்கான விடை யார் சொல்கிறாங்க அப்படின்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், தாழம்பூர்லேருந்து உமா பேசுகிறேன்.
0: தாழம்பூர்லேருந்து உமா, சொல்லுங்க.
1: ஆமா, இந்த கண்ல இருக்குல்ல, அந்த கண் ரெட்டினாக்குள்ள ஒரு வெள்ளை இருக்கும், அந்த இது அதுதான் ரெட்டி, அதுதான் சொல்லுவாங்க கேட்ராக்ட் எடுக்க, அதை எடுக்கணும், அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க.
0: சரி,
1: அதை
0: முழுமையான சொல்லாக சொல்ல முடியுமா?
1: அது
0: சரி, நம்ம அடுத்த

0: நேருக்கு ட்ரை பண்ணுவோம். நன்றி. ஹலோ, வணக்கம். அதாவது கேட்ராக்ட் அப்படிங்கிறத சரியாக குறிப்பிடக்கூடிய ஒரு சொல் இருக்குது, அதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க வளமுடன். அடிப்பாக்கம் கோபாலன்.
0: சொல்லுங்க.
1: கண்புரை.
0: கண்புரை. கண்புரை அப்படிங்கிறத இந்த விழி மேலே வரக்கூடிய இது இல்லையா, இது மொத்தமாக சொல்றது. இன்னொரு சொல்லும் இருக்கின்றது, கண்புரை இல்லையா. ஓகே, நன்றி நன்றி. அதாவது கண் படலம் அப்படின்னு, அந்த கண்ணை சுற்றி உள்ள உள்ளுக்குள் இருக்கக்கூடிய படலத்தை வந்து கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் அந்த விழி வந்து உள்ளே இருக்கக்கூடியது வந்து நம்ம அந்த கருவிழி மேலே படலமாக வரும்பொழுது அதை கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி செய்வாங்க. கேட்ராக்ட் அப்படிங்கிறது கண் படலம், அந்த கண் சார்ந்த பகுதிகளை குறிப்பிடக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக கேட்டோன்னே ரொம்ப அழகாக வந்து சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: கேக்குது.
2: மேற்கிலிருந்து பாபு டெய்லர்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா?
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க மேடம்.
0: கேட்ராக்ட் அப்படிங்கிறதுக்கு விடை சொல்லிட்டாங்க. நெஃப்ரோலஜி அப்படிங்கிறது ஒரு சொல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க.
2: சாரி மேடம், எனக்கு தெரியல மேடம்.
0: நெஃப்ரோலஜி. சரிங்களா? நன்றி. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்களா மேடம்? நலமா இருக்கீங்க
0: மேடம்? ரொம்ப நலமா இருக்கும் சார். சொல்லுங்க.
3: ரொம்ப நேரமா ட்ரை பண்ண லைனே கிடைக்க மாட்டேங்குது.
0: இப்ப கிடைச்சிச்சு, சொல்லாமே.
3: அதான் சார், அதாவது கண் பார்வையில வந்து கான்டாக்ட் லென்ஸ் இது நான் சொன்னீங்கல்ல, அது தோல் இருக்கும்ல,
0: அது வந்து விடை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா ரெண்டாவது நேரே வந்து விடை சொல்லிட்டாங்க.
3: அப்படிங்களா?
0: ஆமா,
3: அதுதான் நான் ட்ரை பண்ணேன்.
0: சரி, உங்களுக்கு வேற கேள்வி கேட்கலாமா?
3: கேளுங்க, இந்த தெரிஞ்சா சொல்லலாம். இது என்ன இருக்கு?
0: நெஃப்ரோலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சொல் சொல்லுவாங்க. அது என்ன?
3: நன்றி.
0: வணக்கம்.
4: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவிசங்கர்.
0: சொல்லுங்க.
4: நெஃப்ராலஜி வந்து கிட்னி டிசீஸ், கிட்னில வர நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய துறை.
0: அதற்கான சரியான தமிழ் சொல் எனக்கு வேண்டும்.
4: கரெக்டா தெரியல, என்ன நான் பாத்திருக்கேன் அந்த சைன் போர்ட்ல.
0: அப்படியா? சரி, தெரிஞ்சுக்கலாமா?
4: தெரிஞ்சுக்கலாம். நன்றி
0: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
5: டிநகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
5: சிறுநீரகவியல்.
0: நீரகவியல் அப்படின்னு குறிப்பிடக்கூடியதுதான் நெஃப்ரோலஜி அப்படிங்கிறது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்குள்ள கூகுள் பண்ணி பார்த்துட்டீங்களா?
5: கிட்னில வந்து அப்படி தமிழாக்கம் பண்ணி பார்த்தேன், அந்த இது வந்து கரெக்டா வந்து.
0: அப்படியா? சரி, சூப்பர், நன்றிங்க. நீரகவியல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த நெஃப்ரோலஜி அப்படிங்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நேரம் 4:45.
6: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
7: நாளை இரவு 8

0: இதற்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டா தான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.

ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து கண்புரை அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. வித்யா ரவிசங்கர் அவங்க வந்து நம்மள்ட்ட பேசுனாங்க. ரீஜா மனோகரன் சிறுநீரகவியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவங்களும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க. டிநகர்லேருந்து ரங்கராஜன் சிறுநீரகவியல் நன்றி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய நேர்கள் வந்து இணைப்புலேயும் வரமுள்ளனால் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து விடை டைப் பண்ணி அனுப்புகிறாங்க.

தொலைபேசி வழி நேயர்கள் வந்து பங்கேற்றுட்ருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத வந்து அவங்கள்ட்ட சொல்லிடலாம். ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்கள்.

0: ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். இணைப்பில் நேயர்கள் வரும்போது தயவுசெய்து இணைப்பில் வந்துட்டு பேசுங்க, கால் பண்ணுங்கள். 2952-0853-2838-9871.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கன வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
3: மல்லிகா பேசுறமா, திருவெட்டூர்ல இருந்து.
0: மல்லிகா திருவெட்டூர்ல இருந்து பேசுறீங்க, கேள்வி கேட்கலாமா? மகிழ்ச்சி எனக்கு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரும் குறை இருக்கின்றது அப்படிங்கறது எனக்கு புரிகின்றது. சரி, வாங்க, வரவேற்கிறோம். சரிங்களா,
3: இது கேள்விக்கெல்லாம் பதில் சிலது தெரியுது சிலது தெரியும்.
0: சரி, நான் நேரம் குறைவாக இருக்கின்றது, எளிமையா ஒன்று கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க.
3: முக்கியமா ஒன்னே ஒன்னு சொல்றேன் நானே.
0: சொல்லுங்க.
3: எனக்கு செவ்வாய்க்கிழமைல ஏன் காலையில 5 மணிக்கு போற நாதோபுரம் போட மாட்டேன்றாங்க, அது கேட்கதான் முக்கியமா.
0: நீங்க அது லெட்டர் போடுங்கம்மா, கண்டிப்பாக அந்த உங்களோட கோரிக்கை ஏற்கப்படும். சரிங்களா, இப்ப கேள்வி போலாமா?
3: 5 மணிக்கு போடுறாங்க.
0: நன்றிங்க, இப்ப நேரம் குறைவா இருக்கு, நன்றி. கேள்வி கேட்கலாமா? டிகே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, டிகே அப்படின்னா என்ன?
3: அது எனக்கு சரியா தெரியல.
0: சரிங்க, நன்றி. நன்றி.
3: 7 வயசு ஆகுது.
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், கேக்கு தாமர் ராஜசேகர் மேடம்.
0: சொல்லுங்க.
4: சொல்லுங்க. கேள்வி எதை சொல்றேன்?
0: டிகே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, DECAY அப்படின்றது, அது என்ன?
4: டிகேன்னா மருத்துவ இதுவா மேடம்?
0: ஆமா. இணைப்புல வந்து ட்ரை பண்ணாங்க, டிகே அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கறத வந்து யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ,
5: வணக்கம்.
0: கேக்குதுங்களா?
5: நான் ஹரிணி பேசுறேன்.
0: ஹரிணி, எங்க இருந்து பேசுறீங்க?
5: அடையார்.
0: அடையார்ல இருந்து பேசுறீங்க. அந்த கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சதா?
5: தெரியுது.
0: டிகே அப்படின்றது
5: பல்லுல சொந்த மாதிரி.
0: ஆமா, அதற்கான தமிழ்ச்சொல் சொல்ல முடியுமா? தமிழ்ச்சொல் சொல்ல முடியுமா? அதற்கான சரியான தமிழ் சொல் நீங்க சொல்லணும்.

0: சரி, இதுக்கான சரியான விடை யார் சொல்றாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமா. நீங்க சொல்ற ரீசன் எல்லாம் கரெக்டான காரணங்கள்
1: தான்.
0: 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பரவாயில்ல, வரவேற்கிறோம். சரிங்களா, தொடர்ந்து பங்கு எடுங்க. ஓகே, நன்றி. டிகே அப்படிங்கிறது சிதைவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியது. நமக்கு வந்து நேரம் ரொம்ப குறைவாக இருக்குது. 4:57 ஆயிடுச்சு. நிறைவாக ஒரு பாடல் கேட்போம். நிறைய நேயர்கள் இணைப்பில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை விடையெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணாங்க. இப்போ நிறைவாக வரக்கூடிய பாடல், இதுவரை இணைந்திருந்தோம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

ராஜா தேரே.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று

தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தோம்ப்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபேன்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5:02 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3.
2: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவில் மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
3: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
2: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
3: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
2: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல
3: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
2: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
3: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
2: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் பிபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான மாலை பொழுது. இது ஒரு பொன் மாலை பொழுது, 5:10 ஆயிட்டிருக்கு. அந்த மெலடியான மாலை வேளையில் பூந்தென்றல்ல மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான், வித் பாரதி தமிழகம் 102.3. இந்த நேரத்தில் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துகிட்ருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஒரு பழக்கம் அப்படின்னா வந்து ஒரு சந்தனம் வைக்கிறது. சந்தனம் வச்சுட்டு தான் நம்ம எப்பயுமே வெளியில் போவோம் வருவோம். அது சின்ன வயசில் ஆரம்பித்ததுங்க. நான் வந்து 5வது படிக்கும்போது வைக்க ஆரம்பித்தேன். ஸ்டில் இட் இஸ் கண்டினியூனோ அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அது நான் அப்படியே அந்த சந்தனம் வச்சுட்டு தான் எங்கே போனாலும் வெளியில் போவோம். ஒரு வாட்ச் கட்டுறது, ஒரு 8வது படிக்கும்போது எனக்கு வந்து எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து ஒரு வாட்ச் எடுத்துகிட்டு வந்தார் பாருங்கள். அந்த வாட்சை கட்டினது இன்றைய வரைக்கும் அந்த வாட்ச் கட்டுற பழக்கம் என்ன

0: எனக்காக ஒரு நாள் வாட்ச் கட்டாமல் போயிட்டேன்னு வச்சிங்களேன், என்னது கை ஒரு மாதிரி வாட்ச் கட்டாமல் வந்துட்டு அந்த மணி பார்க்காம இன்னும் நேரமே நமக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா. அது மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணி தான் போடுவாங்க. என்றைக்கா ஒரு நாள் கரண்ட்டே இல்லை அப்படின்னாலும் இல்லை அயன் பாக்ஸ் எதுனா ஆனாலும் அந்த அயன் பண்ணாமல் போட்டால் நீங்கள் அப்படியே மனசே ஒரு மாதிரி கசங்கி போயிருக்கிற மாதிரி இருக்கும். அடடா ரைமிங்கெல்லாம் இருக்குது டைலாகு. அது மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய பழக்கங்கள் வந்து நல்ல பழக்கங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கும். நம்ம நல்ல பழக்கம் நினைப்போம்ல, அப்படி இன்றைக்கு வரைக்கும் சின்ன வயசில் ஆரம்பிச்சதுப்பா இன்ன வரைக்கும் என்கிட்ட இந்த ஒரு பழக்கம் மட்டும் மாறாமல் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த நேரத்தில் விவித் பாரதி தமிழ் 102.3 கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2952 0853 2952 0853 2952 0853 அப்படின்ற நம்பருக்கும், அப்படி இல்லாட்டி 2838 9871 2838 9871 2838 9871 2838 9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் விவித் பாரதி தமிழ் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் பூந்தண்டர் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை சொல்லலாம். எப்பவும் நம்ம சொல்கிறதும் ஆர்ஜிஎஸ் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருப்பீங்க. நிறைய காலர் ஷோஸ் காலில் இருந்துகிட்ருக்கு. நேர்கள் ட்ரை பண்ணுவீங்க, புது புது நேர்களும் ட்ரை பண்ணுவீங்க. புது புது நேர்கள் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த நம்பரை வந்து எடுத்து டைப் பண்ணி போட்டு அது ரிங் ஆகி டயல் ஆகி டிங் டிங் டிங் அப்படின்னு வரணும்ல. தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேரம் நம்மளோட நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுன்னா ஒரு ஜிக்குன்னு ஒரு கிளிக் போட்டிங்கன்னா போதும், டப்புன் லைன் வந்துடும். அப்படி தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க நேரம் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா சிறப்பு சிறப்பு சிறப்பு, புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா கூடுதல் சிறப்பு அப்படின்ற வேண்டுகோளோட முதல் நேர் யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட சின்ன வயசுலேருந்து மாறாத பழக்கம் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம் சார், பெருமாள்பட்டினம் ஜெயலட்சுமி பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்கள் ஜெயலட்சுமி மேம்.
1: எங்க வீட்டுல அவங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, இப்படிதான் இருக்கணும்ட்டு. இப்ப என் பேரனுக்கு அவன் மகன் என் மகன் வந்து சொல்லி கொடுக்குற, நெத்தில பொட்டு வைக்கணும், சந்தனம் வைக்கணும்.
0: சொல்லி கொடுக்கறது எல்லாம் இல்ல, உங்ககிட்ட அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல, உங்ககிட்ட மாறாத பழக்கம் என்ன?
1: அதுதான் எங்க வீட்டுல அந்த பழக்கம் தான்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம், வித் பாரதி தமிழகம். சொல்லுங்க மேம். மேல மாடியில இருந்து கீழே இறங்குறது, வெளியில போறது, இந்த மாதிரி போனா அப்படி போயிட்டு அந்த மாதிரி இன்னும் அந்த பழக்கம் என்கிட்ட மாறவே இல்லைன்றீங்க. சூப்பர். இந்த மாதிரி குழந்தைத்தனமாக இருக்கிறதால்தான் நம்ம எப்பயுமே ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய பழக்கங்களுக்கு அது சின்ன சின்ன குட்டி குட்டி பழக்கம். சில பேர் வந்து தேன் முட்டை கடலை முட்டையெல்லாம் இன்றைக்கும் கடைக்கு போனால் அப்படியே பொட்டி கடையில் எடுத்து ஒரு ரெண்டு சாப்பிட்றது, யாராவது பார்க்குறாங்களா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. வணக்கம், வித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: ரஜி பாலாஜி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ரஜி பாலாஜி, எங்கேருந்து பேசுகிறீங்க? மாறாத பழக்கம் சொல்லி இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம், வித் பாரதி தமிழகம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வெங்கடேசன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: அய்யப்பாக்கத்துல
0: இருந்து. சொல்லுங்க வெங்கடேசன் சார்.
3: சின்ன பசங்க சாப்பிட்றதெல்லாம் எனக்கும் சாப்பிடணும் போல தோணும் சார். இப்போ
0: பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, குரு குரு குருன்னு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றோம் அப்படின்றீங்களா?
3: ஆமாம் சார்.
0: ஓகே சூப்பர், ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. முதல் பாடல் வந்துட்டு இருக்கு பைசன் காலமாடன் படத்துலேருந்து, அறிவு வேடன் இவங்களோட குரல், நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில் அறிவு வரிகளில் பாடல் கேட்டுவாங்க. தொடர்ந்து பேசலாம், வித் பாரதி தமிழ்ஃபம் 102.3.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: அஞ்சு மணி 20 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து இன்றைக்கு வர இந்த ஒரு பழக்கம் மட்டும் ஏன்ட்ட மாறாமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குப்பா. டப்புன்னு நீங்கள் கேட்குறப்ப நிறைய இருக்குது. டப்புன்னு இந்த விஷயம் ஒன்று ஞாபகம் வந்துச்சுப்பா அப்படின்னா அது என்ன அப்படின்றத கால் பண்ணி சொல்லலாம், ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் பண்ணலாம். கால் பண்ண சொல்ல வேண்டிய நம்பர் வந்து சொல்லியிருக்கேன், 2952-08-53 அப்படி இல்லாட்டி 2838-98-71 2838-78-71 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருங்கிறது பேசுகிறாங்க அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழகம், யாருங்கிறது பேசுகிறீங்க?

0: லைன் கட் ஆகல, உங்க லைனை டெஸ்ட் பண்ணுங்க, அதுவா கட் ஆயிடுச்சு. வணக்கம், வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம்
1: சார், லவ்லி சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க லவ்லி சார்.
1: இன்னைக்கு வெள்ளம் திருடி சாப்பிட்டு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: என்ன சாப்பிட்றது சார்?
1: வெள்ளம் வெள்ளம்
0: வெள்ளம்.
1: ஆமாம் சார்.
0: அப்படி சின்ன வயசில் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்பயும் அப்படியே எதனா பாயசம் கீசம் வைக்கிறதுக்கு எடுத்தாங்கன்னா லைட்டாக அப்படி
1: ரெண்டு வீட்டில் பார்த்தாலும் திட்டுவாங்க, சின்ன மாதிரி
0: சின்ன குழந்த மாதிரி இன்னும் வெள்ளம் சாப்பிட்டுட்டு இருக்க நீ. ஏன்னா ஒரு ஸ்வீட் பர்சன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே. ஓ, பேர் அப்படி இருக்குல்ல லவ்லின்னு
1: சார்,
0: பேரே லவ்லின்னு இருக்குல்ல. சின்ன வயசுலேருந்து சார் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய இஷ்ட தெய்வத்தை வந்து கும்பிட்டு இந்த நெத்தியில் வந்து ஒரு திருநூறு வச்சுட்டு வந்தால் தான் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக யாரங்கிருந்து பண்ணியிருக்காங்க, எல்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: அன்புராணி பேசுகிறேன்.
0: அன்புராணி சொல்லுங்க. அன்புராணி மேம் பேசலாம், லைனில் வந்துட்டு டக்குன்னு கட் ஆகிடுங்க, கொஞ்சம் சிக்னல் எடுக்காமல் வந்து பேசுங்க, அப்போ தான் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தெளிவாக கேட்கும். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், அன்புராணி பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க அன்புராணி மேம்.
2: அதாவது இந்த வெள்ளம் கடிச்சு சாப்பிட்றது வந்து சின்ன பிள்ளையில எனக்கும் ஒரு பழக்கம் உண்டு. எங்கள் அம்மா பால் வச்சுருந்தாங்கன்னா அண்ணனுக்கு மட்டும் கொடுப்பாங்க, எனக்கு தரலன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளத்தை மட்டும் கடிச்சிட்டு பாலை கடகடன்னு ஒன் டம்ளர் குடிச்சிட்டு வந்துடுவேன் அண்ணனோட.
0: அதாவது இனிப்புக்கு நீங்க வெள்ளத்தை கடிக்கிறதுல கடுப்புல கடிச்சு வைப்பீங்க?
2: இல்ல, அது இன்னைக்கும் தொடரும்.
0: அப்படியா?
2: எங்க அண்ணனும் இல்ல யாரும் இல்ல, ஆனாலும் நான் இன்னைக்கும் அந்த வெள்ளம் சாப்பிடறத விடவே இல்லை.
0: விடவே இல்லை, அந்த பழக்கம் மட்டும் மாறவே இல்லை.
2: அது வந்து தொட்டில் பழக்கம், அந்த சாகர வரைக்கும் சுடுகாடு மட்டும்ன்ற மாதிரி.
0: ஓ சூப்பர். வணக்கம் வித் பாரத் தமிழ்.
3: ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். தேவ ஜெயசிலன் கொடமாட்ட பண்ணிங்க.
0: சொல்லுங்க ஜெயசிலன் சார்.
3: ஐயா தலைப்பு கொடுத்து ஜெயசிலன்.
0: கண்டிப்பாக, தலைப்பு வந்து சிறு வயதிலிருந்து உங்ககிட்ட மாறாத ஒரு பழக்கம். தலைப்பை வந்து நம்ம ரெண்டு மூணு தாட்டி ரிப்பீட் பண்ணுறோம், தயவுசெய்து. நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் கேட்டுட்டு கமெண்ட் பண்ணலாம்.
3: ஐயா
0: சொல்லுங்க.
3: சொல்லுங்க. சிறு வயதிலிருந்து இது மாறாத பழக்கம், அதுக்காக நான்கு மணி சொல்ற பழக்கம் இன்னும் மாறினீங்க.
0: ஓ சூப்பர், ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
4: ஹலோ சார், என்ன பேர் ஆனந்த் சார்?
0: சொல்லுங்க ஆனந்த் சார்.
4: சார் நெத்தில் தின்னு விட மாட்டேன் சார், அதான் சார் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்.
0: அது எழுந்திரிச்சு ஆண்டவா?
4: ஆமா, இப்பதான் வரேன், நான் வரவே இல்லை.
0: அப்படியா? ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, சூப்பர். பதிவு பண்ணிக்கிறேன், நான் சொல்ல வந்த கருத்தை பதிவு பண்ணணும் இல்லையா, ஆனா இப்பதான் வரேன்றத நான் பதிவு பண்ணுன்றது ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. அடுத்த நேர் வணக்கம் வித் பாரத் தமிழ்.
5: இனிய மாலை வணக்கம் ஆனந்த் சார், நான் சிங்கச்சோன் சென்னை ஆறுகள். இந்த நகம் கிடைக்கிற பழக்கம் சார்,
0: அது இருக்கு, அது ரொம்ப நல்ல பழக்கம் இல்லை.
5: உச்ச கடை போகும்போது நிறைய கடிச்சு வைக்கிறது, அப்புறம் தான் பார்த்தா பிளட் எல்லாம் வரும் சார்.
0: அப்படிதான் வரும், முடிச்சதுக்கு அப்புறம் தான் யூகோ
5: சார். இப்போ கூட அந்த பழக்கம் இருக்கு,
0: இருந்துகிட்டு இருக்கு.
5: யாரும் நேயர் கூட ரொம்ப நேரம் பேசினா கூட நகத்தை நல்லா கடிச்சிருவோம் சார்.
0: இல்லை இல்லை, இது இது கரெக்டாக அப்படியே மேட்ச் தான் ஃபாலோயிங்
5: பண்ணிட்டீங்க.
0: வணக்கம் வித் பாரத் தமிழ். வணக்கம், செம்பரப்பங்கத்திலேருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறீங்களா? சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி சார், முதல் முறை பேசுறீங்களா? பேசுறீங்க, ரொம்ப நாள் கழிச்சு வரேன் அப்படின்றீங்க. சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி சார்.
6: இந்த வெள்ளம் சாப்பிடுறது வந்து அதிகமா நம்ம சாப்பிடணும், இது ஜீரணம் ஆகலைனாக்கா அந்த வெள்ளம் சாப்பிடாக்க ஜீரணம் ஆகி போகும் சார்.
0: அது இன்னைக்கு
6: அது செரிமானம் ஆகி போகுங்க. சின்ன வயசுல இது வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு
0: கடைபிடிச்சிட்டு வரீங்க. எனக்கும் இருக்கு, நானும் இதைத்தான் சாப்பிடுகிறேன் மாதிரி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
7: வணக்கம் சார்,
0: குன்றத்தூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேன்.
7: இந்த பால் காசும் போது அது மேல ஒரு ஏடு வரும்,
0: பாலாடை,
7: பாலாடை அது இன்னும் அந்த பழக்கம் இருக்கு,
0: இன்னும் இருக்கு. அது எப்படா வந்து பால் பொங்குதோ இல்லையா, பால் ஆடை இருக்கா இல்லையன்றத முதல்ல பாக்கணும்.
7: ஆமா, அது காசும் போது கண்டிப்பா இருக்கும் சார்,
0: பாத்துட்டா
7: கொஞ்ச நேரம் இது பண்ணும் போது அது ஏடு அந்த மேல இருக்கும,
0: இருக்கும்.
7: சொல்லுங்க
0: பிரகாஷ் புரசை வாக்கத்துல இருந்து.
8: என்ன பழக்கம்னா

0: சொரண்டு வர்த்தாங்கன்னா அந்த கடையில தொக்கு இருக்கும், அதை வந்து ஒரு ஒரு கைக்குடி சாப்பாட கூட கரெக்டாக சாப்பிட்டாதான்
1: எனக்கு ஒரு கரெக்ட் கரெக்ட் அதில் போட்டு நல்லா அப்படி பசங்க சாப்பிட்டா அது ஒரு டேஸ்டா இருக்கும்,
0: வேற லெவல்ல இருக்கும்,
1: வேற லெவல் மாதிரி. ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அடுத்ததாக ஒரு பாட்டு வந்திருக்கு, கூலி படத்துலேருந்து அறிவு, அனிருத் ரவிச்சந்திர இவங்களோட குரலில், அனிருத் அவருடைய மியூசிக்கில் அறிவு வரிகளில் பாட்டு வந்துட்டுருக்கு.

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாது.

5:30 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பூந்தென்றல்ல இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேருந்து மாறாத உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழக்கம், இல்லை இந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஞாபகம் வர பழக்கம் என்ன அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கோம். நிறைய ஒரே சாப்பாட்டு விஷயமா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் குழமங்கண்டான்லேருந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருநூறில் வந்து ஒரு விரல், இந்த ஒரு விரலில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பட்டையாக எடுத்துடுவாங்க சார். அப்படி கிடையாது சார், ஒரு விரலில் எடுத்து அழகாக பார்த்து அது கண்ணாடியில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போகிற பழக்கம் வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து ஒரு அடையாளமாகவும் இருக்குது. அதை நான் எனக்கு பழக்கமும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆண்டனிராஜ்லேருந்து காட்டுப்பக்கம் ஆண்டனிராஜ் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இனிப்பு வகைகள், பாரம்பரிய இனிப்பு வகைகள், அதை

0: நம்ம சொன்ன மாதிரி தேன் மிட்டாயி, கடலை மிட்டாயி, இந்த லட்டு, இந்த மாதிரி இதுதான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்றைக்கும் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் பார்த்தா உடனே வந்து சாப்பிட்லாமா வேணாமா, இல்லை சின்ன பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்தப்பா நீ இந்த இதை சாப்பிட்றியாப்பா, இப்போ சாக்லேட்லாம் கொடுத்தா இந்த நீ எடுத்துக்கப்பா, இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தால் காது குத்து வளகாப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தால் கொடுப்பாங்களே சாக்லேட் ஒரு இதில் அட்டையில் போட்டு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா எதுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், அப்படி சாப்பிட்டு போயிடும். லட்டு, தேன் மிட்டாய், கடலை மிட்டாய்லாம் கொடுத்தான்ற மாதிரி இந்த பாரம்பரிய இனிப்பு வகையில் வந்து சாப்பிட்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் மாறலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டனி ராஜ் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேர் லைன்ல பேசிடலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்
1: சார், நான் போரூர் பொன்ராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க பொன்ராஜ் சார்.
1: அதாவது ரெண்டு விஷயம் சார், ஒன்னு சின்ன வயசு, ஒன்னு வாலிப வயசு, ரெண்டு இது வந்து இது வரைக்கும் போல. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்புமா தின்னாங்கன்னு
0: உப்புமா
1: அது அதிகம் பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அதை சொரண்டி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வயசு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உப்புமா வச்சு கொடுப்பாங்க, சட்டியோட கொண்டாந்து என்கிட்ட தான் வைப்பாங்க.
0: சொரண்டி நீ தான் நல்லா சாப்பிடுவேன்னு.

0: வயசு ரெண்டு இது வந்து இது வரைக்கும் போல. சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அந்த உப்புமா தின்னாங்கன்னு
1: உப்புமா
0: அது அதிக பிடிச்சிருக்கும் பாத்தீங்களா.
1: ஆமா
0: அதை சொரண்டி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வயசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உப்புமா வச்சு கொடுப்பாங்க, சட்டியோட கொண்டாந்து என்கிட்ட தான்
1: வைப்பாங்க. சொரண்டி நீ தான் நல்லா சாப்பிடுவேன்னு.
0: நான் தான் சொரண்டி சாப்பிடுவேன், அவங்க கழுவ வேலை மிச்சம் இல்லை.
1: அவ அந்த அளவுக்கு முடிச்சு விட்டுருவீங்களா? வணக்கம். சொல்லுங்க கணபதி சார். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க.
2: எம்டி ரவிச்சந்திர ஸ்ரீநகர் அம்பத்தூர் சார். நீங்க மகத்தான வாழ்வு வாழணும் சார். சார் எனக்கு பைபிள் படிக்க சொல்லி கொடுத்து
1: லைன்ல வந்துட்டு கட் ஆகிட்டாங்க. சொல்ல வந்த கருத்தை டக்குன்னு சுருக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சிக்னல் இருக்கிறமா வந்து தயவு செய்து பேசுங்க. பைபிள்னு ஆரம்பிச்சாரு, டக்குன்னு கட் ஆகிட்டு போயிட்டாரு. கலீல் அகமது பொன்னேரிலேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு வந்து அந்த நகை கிடைக்கிற பழக்கம் தான் சார். அப்போ ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் அதை விடவே மாட்டேங்குது சார். அப்புறம் வந்து எதனா இங்கன்னா ஒரு பொருள் நான் வாங்கிட்டு வந்தேன்னா சார், அது கம்மி விலையாக இருந்துச்சுன்னா நான் மட்டும் இல்லாமல் போயிட்டு பக்கத்தில் இருக்கட்டும், இது எவ்வளோக்கு வாங்கியிருப்பான் சொல்லு, என்ன ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பியா? அதான் இல்லை, 500 ரூபா சொன்னாங்க, 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தல்ல, அதை நீயும் போய் அந்த கடையில் நான் சொன்னேன்னு கேட்டு வாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்கட்டெல்லாம் அன்றைக்கி ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நான் வந்து அதை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுவேன். அதை சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு எங்கேருந்து வந்துடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
3: வணக்கம். வணக்கம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க நித்யா.
3: நான் சின்னத்துலேருந்தே எனக்கு மாங்காய் ரொம்ப பிடிக்கும். மாங்காய் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வச்சு
1: சாப்பிட்டோம்னா ரொம்ப நன்றி கால் பண்ண. வணக்கம் வித் பாரத் தமிழ்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம், கேக்குது.
4: வணக்கம் சார். கணேஷ் ஐயா.
1: கணேஷ்.
4: கணேஷ் ஐயா,
1: ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா தான் நான் கேட்கறது பேசாம நீங்க வந்து அப்படியே கேட்டு பேசலாம்.
4: வெளியே இருக்கிறேன் சார், தெருவில் இருக்கிறேன்.
1: தெருவு கொண்டீங்களா?
4: ஆமா சார்.
1: சொல்லுங்க கணேஷ் சார்.
4: நான் சின்ன வயசுல வந்து பஜனைக்கு போவேன். பெருமாள் சாமி, பெருமாள் குடில பஜனை. இன்னைக்கு நான் இங்க சென்னைக்கு வந்து பேரு கூட இப்போ பஜனைக்கு போவேன் சார்.
1: அது சின்ன வயசுல ஆரம்பிச்சது?
4: ஆமா சார், சின்ன வயசுல ஆரம்பிச்சது.
1: இன்னும் போயிட்டு இருக்கீங்க, அந்த பழக்கம் உங்கள்ட்ட இன்னும் தொடருது.
4: சனிக்கிழமை நைட்டு வந்து பஜனை போய் பாடுவேன்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு.
4: அது ஒரு பழக்கம் சார் எனக்கு.
1: ஓகே. அடையாளம் பட்ட ஆசீர்வாத ராஜேஸ்வரி என்ன சொன்னிருக்காங்கன்னா, எங்கே வெளியில் போனாலும் அவசர அவசரமாக அடிச்சு பிடிச்சி 5 நிமிஷம் தான் இருக்குன்னு ஓடி போய் அந்த பஸ்ஸை நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லாமல் பஸ்ஸே என்னப்பா இன்னும் வரல, நான் ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கு சீக்கிரம் கிளம்பி போயிடுவோம், அது இன்ன வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாட்டு வந்துட்டு இருக்கு. ஜவான் படத்துலேருந்து அனிருத் ரவிச்சந்திர அவருடைய குரலில், அவருடைய மியூசிக்கில் தான் வந்த இடம் பாட்டு. விவேக் அவருடைய வரிகளில் கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: டேய் தம்பி, அந்த 10x12 ஸ்பேனர் எடு, அப்படியே அந்த வண்டிக்கு காத்த பிடிச்சுடு.
1: இவன் வேற உட்காந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கிட்டு இருக்கான்.
0: நேரத்துக்கு சாப்பிடுறேன், மனச ஜாலியா வச்சிருக்க. இதோ இவன் இருக்கான்.
1: இவனா என்ன தானே சொல்றீங்க?
0: எப்படி உட்காந்துட்டே வேலை வாங்கல?
1: அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்க.
0: இவனா இந்த பாட்டு ஓடிட்டு இருக்குல்ல, இந்த எஃப்எம் தான்
1: சொல்றேன். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் தான்.
0: கொண்டாட்டம் தான். 5:41 ஆயிட்டு இருக்கு. கட கட கட கட நேரம் ஓடுது. அந்த அளவுக்கு நம்ம பாடல்கள் ஸ்பீட் இருக்கிற மாதிரி இப்ப நேரமும் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிட்டு இருக்கோம் வந்து இன்னைக்கு சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட மாறாத பழக்கம் என்ன அப்படின்றதான். பிரபாகரன் வந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு வயது முதலே சிறுதானிய உணவு வகைகளை சாப்பிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி. சின்ன வயசுலேருந்து சிறுதானிய வகைகளை வந்து நான் விரும்பி சாப்பிடுவேன் சார். இந்த கம்மங்கூழு, கூழ் வகைகள்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா. கம்மன் சோறு, கூழ் சோறு அப்படின்னு சொல்லிட்டு, சோளச்சோறு, வரகு, இந்த மாதிரி நிறைய இருக்குது திணை வகைகள்னு சொல்லுவோம்ல. அப்படி இந்த சிறுதானிய வகைகளை வந்து நான் சாப்பிடுவேன். அது இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு. இப்போலாம் இட்ஸ் கெட்டிங் மோர்னோ அப்படிங்கிற மாதிரி இப்போலாம் ரொம்ப ரொம்ப அது அதிகமாகிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் உமாசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாப்பிட்றது இருக்குல்ல சார், அது கல்யாண வீடாக இருந்தாலும் எங்கள் வீடாக இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த டேஸ்ட்டாக இருந்தால் அப்படி வந்து ருசிச்சு அந்த விரல்லாம் வந்து சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா. அப்படி சாப்பிட்ற பழக்கம் யாரோ பார்த்துட்டு போங்க, எனக்கு என்ன ஆகா என்ன ஒரு ருசி அப்படின்ற மாதிரி அந்த விரல் சப்புக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம் வந்து இன்றைக்கும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நேரில் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்.

0: ஹலோ,
1: வணக்கம்
0: சார். இந்த இதுல ஒளிபரப்புல வந்து சார் ஒரே பாட்டு பாடிட்டே இருக்கு. இப்போது ஆய் ஆய் நான் ஜோதிஜெட்டி பாட்டு டயர்வேல் பேசுறேன்.
1: ஓகே சார்.
0: விசிட் பாடுறது இல்ல
1: ஆன்லைன்ல.
0: பாட்டு வந்து அப்படியே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளேன்னு பாடுது, பாடிட்டே இருக்கு.
1: ஓகே சார், உங்க இதை நாங்கள் எடுத்துக்கிறோம் சார். வணக்கம், வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஆ வணக்கம் சார். ஹர்மான் கிருஷ்ணன் ஃப்ரம் நங்கநல்லூர்.
1: நங்கநல்லூர்
2: இதான் முதல் தடவை எனக்கு கிடைச்சது. ரொம்ப நன்றி.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: சந்தான கிருஷ்ணன்.
1: சந்தான கிருஷ்ணன் சொல்லுங்க. சந்தான கிருஷ்ணன் முதல் முறை பேசுறீங்க.
2: ஆமாங்க.
1: சூப்பர். சும்மா போட்டு பார்க்கும் போதான்ட்டு அப்படி போட்டிங்களா, இல்லை ரொம்ப நாளாக தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா?
2: இல்லை, ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணேன், சரி கிடைக்கலாம் போய் விட்டுட்டேன்.
1: விட்டுட்டேன்.
2: இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ரீயாக போட்டோன்னு கிடைச்சிது.
1: இன்னைக்கு நம்ம ராசிக்கு வந்து போட்டிருந்த மாதிரி வெற்றி அப்படின்னு மாதிரி போட்டுருச்சு, கிடைச்சிச்சு.
2: கன்னிராசி
1: கரெக்டாக தான் சொல்லியிருக்கணும். ஓகே சொல்லுங்க சந்தான கிருஷ்ணன் சார்.
2: நீங்கள் எனக்கு சிறு வயது டீ குடிக்கிற பழக்கம் இருக்கு.
1: நிறைய பேர்த்துக்கு இருக்கும் அடிக்கடி டீ சாப்பிட்றது. எதனா ஒன்று யோசிக்கணும், ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு டீ சாப்பிட்றது. ஓகே. அந்த
2: பழக்கம் சொல்ல முடியாது, அடிக்கடினு சொல்ல முடியாது. தேவைப்படும்போது
1: வணக்கம். வித் பாரத் தமிழகம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார். காஞ்சிபுரம் கமலாவர்தன்.
1: சொல்லுங்க சொல்லுங்க கமலாவர்தன்.
3: சார், எனக்கு அந்த பழைய காலத்து கதையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்ப்பேன் நான்.
1: நினைச்சு பார்ப்பீங்களா? சின்ன வயசுல இருந்தே பழைய காலத்து கதைகளை நினைச்சு பார்ப்பீங்களா?
3: ஆமா, பழைய காலத்து எப்படி போறதா, எப்படி அவெல்லாம் எப்படி வந்து அதெல்லாம் எங்க அம்மா சொல்லுவா, அதெல்லாம் கேட்டு ரசிச்சு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: அதெல்லாம் கேட்கும் போது யாரும் இல்லாத போது எனக்கு கண்ணீர்லாம் வந்துட்டு போவோம் சார் அப்படின்றீங்களா?
3: ஆமா சார், இப்ப கூட ஞாபகம் இருக்காங்க எல்லாமே.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் சார், நான் முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டெய்லர்.
1: பாபு சொல்லுங்க. பாபு சார்,
4: எனக்குற பழக்கம் என்னன்னா, பொரியலா இருந்தாலும் சரி, அது நான்வெஜ் இருந்தாலும் சரி, சாப்பாட முதல்ல சாப்பிட்டுக்கிட்டு அதையே பார்த்துட்டு இருப்பேன். கடைசியில்தான் அதை சாப்பிடுவேன்.
1: பொரியல.
4: ஆமா, பொரியலா இருந்தாலும் சரி, நான்வெஜ் இருந்தாலும் சரி,
1: சோற மடல முடிச்சுட்டு அப்புறம் தான் மத்ததுலாம்.
4: ஆமா,
1: இந்த
4: சாப்பிட்டுட்டா சோறுங்க,
1: இடையில எல்லாம் அதை சாப்பிட மாட்டீங்க. ஓகே ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம்
4: எல்லாரும் என்னையே கவனிப்பாங்க நான் எப்படி சாப்பிட்றேன்றது.
1: அப்படி அது வேற. இப்பெல்லாம் நான் அதுக்காகவே பண்ண வேண்டியதாக இருக்குன்றீங்க. ஓகே சார். வணக்கம், வித் பாரத் தமிழகம். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
5: ஹலோ, நான் செல்வி, டி நகர்லேருந்து பேசுகிறேன்.
1: செல்வி, டி நகர்லேருந்து பேசுகிறீங்களா?
5: ஆமாம்.
1: சொல்லுங்கள் செல்வி மேம். ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிங்கன்னா தான் அழகாக கேட்கும் செல்வி.
5: என்ன சார்
1: சொல்லுங்க, என்ன பத்தி
5: சொல்லுங்க?
1: வேலை செய்யும் போது எங்க போகும்போது இல்ல தனியா இருக்கும்போது அந்த மாதிரி
5: பழைய பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தயவுசெய்து ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணீங்கன்னா தான் உடனே பேச முடியும்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
6: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டே ஒரு பேசுறது. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், சொல்லுங்க சிவா.
6: எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து கார்த்திகேயன் மிச்சர் போட்டு
1: சாப்பிடுவேன்.
6: கிட்டத்தட்ட இப்ப 52 வயசு, இந்த வயசுல கூட எனக்கு அந்த ஒரு ஆசை, காலையில இருந்து போட்டாங்கன்னா அந்த மிச்சர் போட்டு சாப்பிடுவேன்.
1: மிச்சர் போட்டு மிச்சர் போட்டு போட்டு சாப்பிடுவீங்க?
6: அதுல கொட்டிடுவேன், அது கொட்டிட்டு கடைசியில ஊர் பிற அதை சாப்பிடுவேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அதாவது சிறு வயதுலேருந்து மாறாத பழக்கம்னு வச்சதுக்கு பதிலாக சிறு வயதுலேருந்து மாறாத சாப்பாட்டு பழக்கம்னு வச்சிருக்கலாம் போல இருக்கு. எல்லாரும் வந்தவங்கலாம் சாம்பார், சாப்பாடு, நான்வெஜ்ஜு, வெள்ளம், பொறி, அப்புறம் வந்து மிச்சர், காய்கிலோ, டீ, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குல்ல. இந்த நேரம் கேட்டு பாட்டு ப்ளே பண்ணிடலாம். வணக்கம், வித் பாரத் தமிழகம்.
7: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
7: வண்டலூர் குழப்பாக வெங்கடேஷ் சார்.
1: வெங்கடேஷ் சொல்லுங்கள். வெங்கடேஷ் சார்,
7: மூக்கடல பிடிக்கும் சார் எனக்கு.
1: இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து ஃபேஸ்புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடை அடை சாப்பிட்றது எனக்கு ரொம்ப வரை பிடிக்கும் சார். இன்னைக்கு வரைக்கும் அடைன்னா வந்து உன்னை

பிடிச்சிட்டா வாங்கி சாப்பிட்ருவேன் சார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. அந்த சாரெலாம் வேணாம், அப்படி சும்மா சார் அப்படி எடிட் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். அடுத்த படம்லாம் வந்துட்டு இருக்கு, தனுஷ் சந்தோஷ் நாராயணன் தீ இவங்களோட குரலில், விவேக் அவரோட வரியில், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில், ஜகமே தந்திரம் படத்துலேருந்து ரகிட ரகிட பாட்டு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி

0: பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: அஞ்சு மணி 52 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் 102.3ல சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட மாறாத பழக்கம் என்னட்டதான் பேசிட்டு இருக்கோம். ஃபேஸ்புக்கில் நண்பர் நடராஜன் சுப்பையா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த காய்கறிகள்லாம் அரிஞ்சு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு காரம் போட்டு எண்ணெயை வந்து கரெக்டாக கொலஸ்ட்ரால் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஊற்றுங்க. அப்படிலாம் கிடையாது சார், நம்ம பச்சை காய்கறி வெண்டைக்காய் இருக்கா டபுக்குன்னு ஒரு கடி, அப்புறம் வந்து நிறைய கேரட் இருக்கா ஆடாடா என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த காய்கறிகள்லாம் பச்சையாகவே சாப்பிட்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எவ்வளோ நேரம் சமைச்சு இதை இப்போ தான் வெந்துக்கிட்டு இருக்கு, விசில் வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையா? எடுத்தமா ரெண்டு சாப்பிட்டோமா கிளம்பணமான்னு இருக்குன்ற மாதிரி பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்ற பழக்கம் எனக்கு சின்ன வயசில் ஆரம்பிச்சது, இன்றைக்கி வரைக்கும் அது இருந்துட்டுருக்குன்னு சொல்லி நடராஜன் சுப்பையா சொல்லியிருக்காரு. முரளி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தலைப்பு தான் சார் நீங்கள் வச்ச தலைப்புலேயே எனக்கு ஏற்ற தலைப்பு போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டு, சின்ன வயசுலேருந்து இப்போ ஒரு 50 வயசை நான் நெருங்கிட்டு இருக்கேன், எனக்கு மிகவும் பிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னா இனிப்பு. இனிப்பு வந்து இப்போ கடைக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு 1 கிலோ வாங்குறேன்னா இந்த கடையில் தான் நான் ஒரு 1.25 வாங்கிட்டு இருக்கேன், ஒரு 2 ஷீட் எக்ஸ்ட்ரா போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி 1 கிலோ இனிப்பை கொடுத்தாலும் அங்கேயே சாப்பிட்டு வெறும் டப்பாவை தான் நான் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வருவோன்ற மாதிரி 1 கிலோ இனிப்பை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக எனக்கு பிடிக்கும், அது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தொடர்ந்துட்டுருக்கு அப்படி சொல்லி அயன் முரளி மாடம்பாக்கத்துலேருந்து சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரவி அசோக் நகர்லேருந்து பாட்டு திரைப்பட பாடல்களை முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவலன்னு அந்த பாட்டை வந்து அப்படி உற்று நோக்கி அதை பாடினது யார், அந்த வரிகள் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சு இசையமைப்பாளர் யார், கவிஞர் யார் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லிட்டுருக்கீங்களா, பார்த்து படிச்சுட்ருக்கீங்களா, இதெல்லாம் நான் ஞாபகமாகவே வச்சுருப்பேன்ப்பா. அது வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எப்போ கேட்டாலும் நான் அதை சொல்லுவேன் அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு நேர் லைனில் இருக்காங்க, பேசியிருந்தா. வணக்கம் விவித் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார், 2 நாளைக்கு அப்புறம் வரேன்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: செங்கல்பட்டு மாவட்டம் சித்தப்பக்கத்தில் சிவபிரகாஷ் சார்.
1: சிவபிரகாஷ், சொல்லுங்க சிவபிரகாஷ் சார்.
2: அதாவது நம்ம உடம்ப கரெக்டா வச்சுக்கணும், நம்ம காய்கறிகள் நிறைய எடுக்கணும். எனக்கு பிடிச்சது காய்கறி, எந்த காய்கறி இருந்தாலும் நல்ல முதல்ல காய்கறி நல்லா அள்ளி சாப்பிட்டுருவேன்.
1: சாப்பிட்டுட்டு சாப்பாடை கூட கொஞ்சம் அப்படி லைட்டா
2: வீட்டுல திட்டுவாங்க, எடுத்தவன காய்கறி சாப்பிடுறீங்க, சாப்பாடு சாப்பாடுல சென்ட் கிடையாது, காய்கறி தான் சென்ட் சொல்லுவேன்.
1: ஒரு மெசேஜ்.
2: அதே மாதிரி கறி மீன் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு 2 பீஸ் தான். நம்ம உடம்பு சின்ன வயசுல எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இருப்பேன். எனக்கு ஒரு 61 வயசு ஆகுது சார், ஒரே மாதிரி தான் இருப்பேன்.
1: யாரும் என்ன பார்த்து இது வரைக்கும் 61 வயசுன்னு சொன்னதே இல்ல சார்.
2: ஆமா, உங்களுக்கு என்ன ஒரு 45 வயசு இருக்குமான்னு? 45 வயசு தாங்க அப்படின்னு.
1: சரி, ஓகே சார், சூப்பர் சார், ரொம்ப நன்றி கால் பண்ணது.
2: தேங்க்யூ
1: சார். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
3: சார், கிழக்கு தமிழ் ராஜசேகர் சார். சின்ன வயசுல இருந்து 2 பருவத்துக்கு நடுவில் பொங்கல் தேட்டுன்னு வருவேன் சார், வேலைக்கு போகும்போது சரி எப்பவும் சரி சார்.
1: அப்பா, ஒரு லென்த்தா பேசிடலாமே சொல்லிட்டு 2 பருவத்துக்கு நடுவில் கொஞ்சம் மேலே கீழே கிடையாது,
3: பவர் இருக்கு சார். அப்படிட்டா
1: அதுக்கு ஒரு பவர் வேற இருக்கு.
3: ஆமா சார், கண்டிப்பா இருக்கு சார்.
1: சூப்பர், உங்க நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க
4: சார். சந்திரசேகர் வேலூர்.
1: சொல்லுங்க, கேக்குது, சொல்லுங்க சார்.
4: சின்ன வயசுல இருந்து என்கிட்ட இருக்கக்கூடிய மாறாத நல்ல பழக்கம் நூலகம் போறது சார். அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours நூலகம் அப்படிங்கறத போய் புக்ஸ் அப்படிங்கறத படிப்பேன். வேலூர் மாவட்டத்திலேயே நூலகம் எல்லாம் இருக்கு. எங்க அப்பாவோட நானும் அவரும் சேர்ந்து நிறைய வருஷமா போயிட்டு இருக்கோம், அது இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்ல சார்.
1: ஓகே மேம், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நிறைவினையர் வணக்கம்.
5: வணக்கம்
1: சார். வணக்கம்.
5: சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரதி தமிழகம். வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
6: கீழ்குடி பெரியசாமி, காஞ்சிபுரத்துல இருந்து சார்.
1: சொல்லுங்க பெரியசாமி சார்.
6: சின்ன வயசுல கையை விட்டு ஓட்டுவேன் சார் சைக்கிள்.
1: ஓகே,
6: அதே பழக்கம் இப்பயே இருக்கு, ஆனா ஊருலயே ஓட்டுவேன், இப்ப வெளியில எங்கடா போனாதான்.
1: வேணாம் சார், அது நமக்கும் பாதுகாப்பு அடுத்தவங்களுக்கும் பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு.
6: ஆமா சார்.
1: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. ஹரிகரன் என்ன

பிஹேவியர்னா அவரோட கமெண்ட்டை கவனிக்காமல் விட்டு அதை நான் எப்படி சொல்கிறதுன்றதால சிறு வயதுலேருந்து என்னை யாரும் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன் அப்படியே புறாண்டி வச்சுருவோம் பூனை மாறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன போட்டிருக்காருன்னா அந்த வேர்வியை இப்படி துடைப்பேன்னு போட்டிருக்காரு, அது எப்படி அப்படின்றத வந்து சொல்ல. ஸோ ஹரிகரன் வந்து அவருடைய கமெண்ட்டும் படித்தாச்சு. நிகழ்ச்சியான நிறைவேப்பாளர் வந்துட்டுருக்கு. மாஸ்டர் படத்துலேருந்து அனிருத் மற்றும் கானா பாலச்சந்திரனுடைய குரலாக அனிருத்தரோட மியூசிக்கில் தான் அந்த பாட்டு வந்துட்டுருக்கு. கேரடு அப்படியே எங்கேயும் போயிட போகிறதில்ல. 8 மணிக்கு செய்தி அறிக்கை முடிஞ்சு நீ கூறினால மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். கால் பண்ணி பேசினேன், ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணேன். வித் பரித் 3 கேட்டுருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட இந்த நேரத்தில் கேட்டுருந்தீங்க. பூந்தண்டல், நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான்.

0: 102.3 FM.
1: பக்தி மாலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 6:30. இப்பொழுது கேட்கலாம் பக்தி மாலை. தெய்வீக மனம் கமழும் திரைப்பட படத்தில் இடம்பெற்ற பக்தி பாடல்கள் உலாவாறு கேட்கலாம் பக்தி மாலையில்.

ராம ராம சரணம் அப்படிங்கிற அந்த பாடல், கடன் வாங்கி கல்யாணம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டோம். பி லீலா பாடியது, இசை எஸ் ராஜேஸ்வர ராவ். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலையில். அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கிறது

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: தொடர்ந்து வரும் பாடலை பாடியுள்ளார் டி எம் சௌந்தரராஜன்.

0: திருமால் பெருமை அப்படிங்கிற படத்திற்காக ஒழித்த பாடல் கேட்டோம். பாடலை பாடியிருந்தார் டி எம் சுந்தரராஜன், இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.
1: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: நேரம் 6:15 பக்தி மாலையில் தொடரும் பாடலை பாடியுள்ளார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன். திருமலை தென்குமரி அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.
2: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவா.

மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத

0: திருமலை தென்குமரி படத்திற்காக இடம்பெற்ற பாடல் கேட்டோம்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் திருநீலகண்டர் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியது.

0: மணி 22:20.
1: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: தொடர்ந்து கேட்கலாம் டிஎம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கும் பாடல். இசை குன்னுக்குடி வைத்தியநாதன், பாடலாசிரியர் கண்ணதாசன். திருவருள் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமே

உனது கோயில் மலரும். முருகா உருகுதே, கண்கள் உருகுதே, பெருகுதே வெள்ளம் பெருகுதே, எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும். முருகா நான்

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: பக்தி பரவசத்துடன் இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை, வழங்கியது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
0: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: நேரம் 6:30. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்பட

0: கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லணும். இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய

0: ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலா பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான மூணு பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்கோங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரி செய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
3: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோரப் பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற

விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் விருப்பம்.
2: நாம் இணைவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். நேரம் 6:41 ஆயிடுச்சு. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 6:41 ஆகின்றது. என் விருப்பம் நிகழ்ச்சியில் முதலாவதாக இப்ப நாம கேட்க போற பாடல் ஆசை முகம் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், பி. சுசீலா பாடியது. பாடல் ஆசிரியர் வாலி.

ஆசை முகம் அப்படிங்கிற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். இனிமையான கானங்கள் அரங்கேறி கேட்டுக்கொண்டிருக்கும். இது என் விருப்பம் நிகழ்ச்சி. நேரம் 6:45. தொடர்ந்து வரக்கூடிய பாடலை பாடியிருக்கிறாங்க டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. இசை வேதா, பாடலாசிரியர் வாலி.

0: அதே கண்கள் படத்திற்காக பாடல் கேட்டு ரசித்தோம்.
1: காற்றலையில் வரும் பாட்டலைகள், நீங்காத மெல்லிசையின் ரீங்காரங்கள், இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்வண்ணன் பேசுறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3

0: மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.
4: என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
5: என் விருப்பம்
4: அடுத்ததாக நாம கேட்க போற பாடல் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா, ஜமுனா ராணி ஆகியோர் இணைந்து பாடியது இசை வேதா.

என் விருப்பம் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்குறோம். நாம் கேட்ட அந்த பாடல் சித்ராங்கி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்டு ரசித்தோம். ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட நேயர்களை கமெண்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, என்னை காதலித்தால் மட்டும் பாடலை கேட்டு ரசித்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரிஜா மனோகரன் ஆசை முகம் திரைப்பட பாடலான என்னை காதலித்தால் மட்டும் போடுமா பாடல் வந்து கேட்டது மனதை ரம்யமாக்கியது அப்படின்னு போட்டிருக்காங்க. திரைகானம் பாடல்கள் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்தோணிராஜ் காட்டு பார்க்காம என் விருப்பம் நிகழ்ச்சியில் கிளாசிக் பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்வத வர்த்தினி நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. சின்ன பெண்ணொருத்து சிரிக்கிறாள் அதே கண்கள் படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம் இடம்பெற்ற கிளாசிக் பாடல்கள் மாலை நேரத்து இனிமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திற்காக கேட்கலாம். வெள்ளாரீஸ்வரி குழுவினருடன் பாடியது ஆலங்குடி சோம் எழுதிய பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தி ஆகியோரும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 7:20 நொடியாயிட்டு இருக்குது. நாம கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திரைகானம். திரைகானம் தரக்கூடிய முதல் பாடல்

0: பாலநாகம்மா அந்த படத்திற்காக நாம் இந்த பாடல் கேட்டு சிதும் கே ஜெயசுதாஸ் எஸ்பி சைலஜா பாடியது இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் அவர்கள் இயற்றிய பாடல்.
1: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் இளையராஜா சாய்பாபா உமாரமணன் பாடியது, கங்கையமரன் எழுதிய பாடல், பகவதிபுரம் ரயில்வே கேட் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம்.

0: dude, எனக்கு ஒரு பொருளை ரொம்ப சீக்கிரம் அனுப்பணும். அதுக்கு ஏதாவது சீக்கிரமா போற மாதிரி ஏதாவது ஃபாஸ்ட் சர்வீஸ் இருக்கா?
1: ஓ, நிச்சயமா இருக்கு. இந்தியா போஸ்ட் அறிமுகப்படுத்திருக்கோம் 24 ஸ்பீட் போஸ்ட் சேவை இருக்கே, அடுத்த நாளே டெலிவரி கேரண்டீட்.
0: அப்படியா? முக்கியமான டாக்குமெண்ட்ஸா இருந்தாலும், பார்சலா இருந்தாலும், அவசர பொருளா இருந்தாலும் சீக்கிரம் போய் சேர்ந்துருமா?
1: ஓ எஸ் டூட், ரியல் டைம் டிராக்கிங்கோட சிக்கனமான கட்டணத்துல, அதுவும் முக்கியமா ஓடிபி அடிப்படையிலான பாதுகாப்பான டெலிவரியும் இருக்கு. இந்தியா போஸ்ட் நம்பி போஸ்ட் பண்ணலாம்.
0: மேலும் தகவலுக்கு தங்களுடைய அருகில் உள்ள தபால் நிலையத்தை அணுகவும் அல்லது www.indiapost.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க.
2: தொடர்ந்து வரும் பாடல் தெய்வீக ராகங்கள் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். பி ஜெயச்சந்திரன், வாணிஜெயராம் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: இதுவரை கேட்டது திரைகானம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக வலைதளத்தில் பதிர்ந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தாா்.

0: சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில், மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000+ காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர் மெக்சிகோ

0: அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷை ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 மணிக்கு கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்குவடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மனிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொடர்வது திரைகானம். திருப்பாச்சி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக கேட்கலாம். டிப்பு பாடியது இசை தீனா, பாடலாசிரியர் பேரரசு. நேரம் 7:25.

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள பாலசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். காற்று என்பது நமது வாழ்க்கையோடு ஒன்றுவிட்ட ஒன்று. அதில்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, வாழ முடியாது. அதிலும் தென்றல் காற்று சுகமானது. இந்த தென்றல் காற்று வேணும்னா நிறைய மரம் மட்டைகளை பராமரிக்கணும். காற்றுல கார்பன் கழிவுகள் சேரக்கூடாது. காற்றோடு தான் எல்லா உயிர்களின் மூச்சும் கலந்திருக்குது. அப்படியாப்பட்ட காற்றை நாம் மாசாக்கக்கூடாது. ஆக்கினால் எதிராளிகள் அதை காசாக்கிடுவாங்க. வாயுக்களின் இயக்கமே காற்று எனப்படுகிறது. இதன் வேகத்தை பொறுத்து தான் அதை தென்றல் என்றும் புயல் என்றும் பிரிக்கிறோம். குளிர்ந்த மென் காற்றை தென்றல்ங்கிறோம். வேகமான சூறை காற்றை புயல் காற்றுன்னு அழைக்கிறோம். காற்று வீசுவதால் தான் நாம் பேசுகிறத மற்றவர்களால் கேட்க முடியுது. இந்த சூழலில் உடன்று கொண்டிருக்கும் காற்று தான் பட்டங்களையும் காற்றாடிகளையும் சுடல வைக்கிது. எல்லா உயிரினங்களும் சுவாசிக்கவும் காற்று உதவுது. பாலசுப்ரமணியன் சார், ஒரு நாளைக்கு நீங்கள், நான், ஏன் எல்லா சராசரி மனிதனும் 20,000 முறை மூச்சு இழுத்து வெளியிடுறோம். இது அனிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கும் செயல், நிறுத்த முடியாது. அதற்கு காற்று வாயு மண்டலத்தில் இருக்கணும். நமது பூமியை சுற்றி காற்று மண்டலம் அமைஞ்சிருக்கு. சுமார் 1,000 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக காற்று மண்டலம் காணப்படுது. அழுத்த வேறுபாடு காரணமாக வாயுக்கள் இயக்கம் பெறுது. அதையே நாம் காத்துங்கிறோம். நமது உடலும் அதை உணர்கிறது. காற்று மண்டலம்ங்கிறது 4 அடுக்குகளாக பிரிக்கப்படுது. கீழ்வெளி, அடுக்குவெளி, அயனிவெளி, மேல்வெளின்னு பிரிக்கிறாங்க. 3வது அடுக்கான அயனி வெளியில்தான் மின்காந்த அலைகள் மறிக்கப்பட்டு அனுப்பப்படுவதால் நம்மால் வானொலி ரேடியோ கேட்க முடியுது. காற்றை வாணிபக்காற்று, பருவக்காற்று, முனைக்காற்று, நிலக்காற்று, கடற்காற்றுன்னு 5 வகையாக பிரிக்கிறாங்க. காற்று வேகமாக வீசுறதுனால பூமியில் இருக்கும் மண் மற்றும் அது சார்ந்த பொருட்களில் அரிப்பு ஏற்படும். அதாவது வலுவான காற்றுனால லகுவான பொருட்கள் ஓரிடத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு கடத்தப்படுது. இப்படி காற்றின் வினையால் நடைபெறும் செயல்களால் நமக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. காற்றழுத்தம் இல்லாத இடத்த வெற்றிடம்ங்கிறோம். இந்த வெற்றிடம் கூட 17 வகைகளாக விஞ்ஞானத்தில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. காற்று வீசுதல் மற்றும் வெப்பநிலை காரணமாக வானிலையில் மாற்றங்கள் உண்டாகுது. காற்றின் இயக்கத்தை கொண்டு

வானிலையை கணித்து சொல்ல முடியும். காற்று மண்டல அழுத்தம் 76 சென்டிமீட்டருக்கு கீழே போச்சுன்னா மழையும் புயலும் ஏற்படும். மேகங்களுக்கு இடையே காற்றுவெளி மின்சாரம் கடத்தப்படுவதால் கண்கூசும் ஒளியும் கடும் இறைச்சலும் உண்டாகும். அதைத்தான் மின்னல் இடி அப்படிங்கிறோம். காற்றை நம்பித்தான் காற்றாலைகள் அமைக்கப்பட்டு அவை இயங்குகின்றன. பாலசுப்ரமணியன் சார், உலகில் காற்றாலை மூலம் அதிக மின் உற்பத்தி செய்யும் நாடு சீனா. நம்ம நாட்டிலையும் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுது. இங்கே

0: அது நமது வாழ்வுக்கு நல்லது. எப்படி மாசுபடாமல் பார்த்துக்கிறது? இருக்கும் மரங்களின் எண்ணிக்கை குறையக்கூடாது. இன்னும் புது புது மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். மரங்கள் தான் நமக்கு இயற்கையான காற்றை கொடுக்கக்கூடியவை. வாகன பெருக்கம் காற்றை மாசுபடுத்தும். எந்த கழிவையும் எரிக்கக்கூடாது. மாசில்லா காற்றை சுவாசித்து நிம்மதியான நல்லதொரு வாழ்வு வாழ்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நாம் கேட்டது நம்மை சுற்றி.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: நேரம் 7:35. நாம் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்
4: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து தனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
5: பாட்டும் பயணமும்.
2: ஆம் நேர்களே, நாம கேட்க போறது பாட்டும் பயணமும். இந்த நிகழ்ச்சியை இப்ப நாம கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் பாடல்கள் டிஃப்ரெண்ட்டாக நாம் கேட்டுட்ருக்குறோம். நம்ம வீட்டுக்குள்ளார, அதாவது நம்ம பெட்ஸ் எல்லாம் வளர்ப்போம், அது கூட பேசுவோமா அப்படின்னா கண்டிப்பாக பேசுவோம். நம்ம பேசுகிறது அதுக்கு புரியுமா, அது பேசுகிறது நமக்கு புரியுமா, இருந்தாலும் கருத்துக்கள் பரிமாறப்படும் இல்லையா. இங்கேயும் சிலர் வந்து பேசுகிறாங்க, அதுவே பாடலாக மலர்ந்தால் எப்படி இருக்கும், இதோ கேட்கலாம்.

0: முத்துக்காளி அப்படிங்கிற படத்திற்காக அவளித்த பாடலை நாம கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இளையராஜாவின் இசையில் வாலி இயற்றிய பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம கேட்க போற பாடல், இப்படியும் கூட நம்ம வந்து உயிரினங்களிடம் பேச முடியுமா, அதுவும் கேட்குமா, அதுவும் அது செய்கின்ற குறும்புகளை இப்படியும் ரசிக்க முடியுமா?
1: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத, எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பா நான் செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனதை வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு சொன்னபடிகள். அப்படியே அதுல உள்ள சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே, சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே, என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரேன், அகத்தி கீரை கட்டு அவக்காம நான் தாரேன்.

கமல்ஹாசன் அவர்களின் குரலில் ஒலித்த பாடல் கேட்டோம். நிறைய நேர்கள் வந்து பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்கிறாங்க. பர்வதவர்த்தினி திருமதி அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சி நாங்களும் இணைந்துள்ளோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன் தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் பாடலே நல்ல காராம் பசுக்களை நான் பாடலே ரசித்து கேட்கும்படி இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த பாடலை நாம் கேட்கலாம்.

எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்திற்காக மனோ பாடிய பாடல் கேட்டோம். இளையராஜாவின் இசையில் கங்கையமரன் எழுதிய பாடல். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை பாடியிருக்கிறார் சுஜாதா. வீட்டிற்குள் வளர்க்கப்படும் பிராணி மட்டுமா என்ன, வெளியிலும் அத்தனையும் உறவாகும் அல்லவா நம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும்.

0: தேவாவின் இசையில் தர்ம சக்கரம் அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு ரசித்தோம். இதுவரை இணைந்திருந்தோம் பாட்டும் பயணமும்.
1: வணக்கம் இசை உள்ளங்களே, பாட்டும் பயணமும்.
0: நேரம் 7:55. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு சாலையில் போக்குவரத்து நெரிசல், ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறார், கூட்டத்தில் ஒருத்தர் கத்துறார், உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. ஒருத்தர் ஓடி போய் தகவல் கொடுக்குறார், கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருது, அடிபட்டவரை கொண்டுகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குது, அங்கே அவசர வைத்தியம், அவர் பொழைச்சிக்கிறார். ஆம்புலன்ஸுங்கிற ஒரு வசதி இல்லைன்னா அவரை அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஸ்பத்திரிக்கு கொண்டுகிட்டு போக முடியுமா? ஆபத்துக்கு உதவுகிற நண்பர் மாதிரி இந்த ஆம்புலன்ஸ். அந்த காலத்தில் போர்கள் அதிகம், அதில் அடிபடுறவங்களும் அதிகம், அடிபட்டு கிடக்கிற போர் வீரர்களை அவசரமாக மருத்துவர்கிட்ட கொண்டுகிட்டு போகணும். எப்படி கொண்டுகிட்டு போகிறது? ஒரு கனமான துணியை தூளி மாதிரி கட்டுவாங்க, குழந்தைகளை வந்து தூங்க வைக்கிறதுக்காக துணியில் தொட்டில் கட்டுறோம்ல அது மாதிரி, அந்த தூளியில் அடிபட்டவங்கள படுக்க வைப்பாங்க, அப்படியே தூக்கிக்கிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் தான் மருத்துவ சிகிச்சை. இதுதான் ஆரம்ப காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. இதில் என்ன ஒரு சிரமம்னா, அவசரமாக கொண்டுகிட்டு போய் சேர்க்க முடியாது, அதனால் பாதி வழியிலேயே அவங்க போய் சேர்ந்துருவாங்க பல பேர். சரி, கொஞ்சம் சீக்கிரமாக அவங்கள கொண்டுகிட்டு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணாங்க. குதிரை மேலே ஏற்றி கொண்டுகிட்டு போனால் என்ன அப்படின்னு ஒரு யோசனை, அது மாதிரியே செஞ்சு பார்த்தாங்க. அது இன்னமும் ஆபத்தாக போட்டுது. குதிரை ஓடுற வேகத்துக்கும் அது போடுற குலுக்கலுக்கும் அடிபட்டு கிடக்கிறவனால் ஈடு கொடுக்க முடியுமா? அலுங்காமல் குலுங்காமல் கொண்டுகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை இது. சரி, குதிரை முதுகில் அவனை வந்து கொண்டுட்டு போக வேணாம், குதிரை வண்டியில் கொண்டுட்டு போனால் என்ன? 4 சக்கரம் உள்ள ஒரு குதிரை வண்டியை தயார் பண்ண வேண்டியது, அதை வந்து ஆம்புலன்ஸாக உபயோகப்படுத்த ஆரம்பித்தாங்க. 1487 இது பழக்கத்துக்கு வந்து தான், இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுது. அதனால் 1792 வரைக்கும் இந்த முறை தான் நீடிச்சு தான். ஒரு பிரெஞ்சு மருத்துவர், அவர் பேர் வந்து பேரன் டொமினிக், அவர் என்ன பண்ணார்னா குதிரை வண்டியில் படுக்கை வசதியை ஏற்படுத்தினார். முதல் உதவி செய்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் அதில் வச்சார். எங்கேயாவது ஒருத்தர் காயம் போட்டிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா அங்கேயே போய் வேண்டிய உதவிகளை பண்ணார். தன்னார்வ தொண்டர்களையும் இந்த பணியில் அவர் ஈடுபடுத்தினாராம். 1864 ஜெனீவா ஒப்பந்தம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ தான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு மோட்டார் வாகனங்களையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இன்னொரு விதமான ஆம்புலன்ஸ் சேவையும் நடந்து தான், அதாவது ராட்சத பலூன்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. முதல் தடவை அமெரிக்காவில் 1930 தான் ஒரு முழுமையான ஆம்புலன்ஸ் வாகனம் நடமாட ஆரம்பிச்சு தான், அதாவது அதில் ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கும், ட்ரிப்ஸ் மாதிரி அவசர தேவை உபகரணங்கள் இருக்கும், ஒரு மருத்துவர் இருப்பார், ஒரு நர்ஸ் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வந்த பிறகு தான் பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போல்லாம் இந்த ஆம்புலன்ஸு சேவை எவ்வளவோ முன்னேற்றம் கண்டிருக்கு. மோட்டார் வாகனம் மட்டும் இல்லை, படகு, ஹெலிகாப்டர், விமானங்கள், இதெல்லாம் கூட இப்போ இந்த பணிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஆபத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்துட்டா உடனே அவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வந்து இன்னொரு மனுஷனுக்கு ஏற்பட தான் செய்யுது. அதனால தான் காலம் ஏதோ கொஞ்சம் ஒழுங்காக ஓடிக்கிட்டு இருக்குது.

0: அடிபட்டு கிடக்கிற ஒருத்தனை பார்த்த உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணத்தான் ஓடுவோம். யாராக இருந்தாலும் ஒரு ஆள் வந்து அடிபட்டு விழுந்தான், அதை பார்த்த உடனே ஒருத்தன் அவசரமாக ஓடினான், கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிற்கிறான். யாரா அது, உனக்கு தெரிஞ்ச டாக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, அவன் என் கூட பிறந்த தம்பி. ஆக்சிடெண்ட்டுனா எப்படி இருக்கும்னு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு தான் அவசரமாக ஓடி போய் அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நானும். அவன்
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமைத்தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த 1 மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக

உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்க்ரன் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீ கோரினால்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மறுபடியான இரவு பொழுது 8:06 இருக்க இந்த மறுபடியான இரவு வேளையில் நீ கூறினால மீண்டும் ஒருமுறை வணக்கம் சொல்கிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். நீ கூறினால இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம், நீங்கள் என்ன எதை பற்றி சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அன்றாட நமக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருந்திருக்கும். வேலை மேலே வேலை மேலே, காலையில் எழுந்திரிச்சு அந்த வேலை இந்த வேலை சமைக்கணும், பசங்களை ஸ்கூல் அனுப்பணும், அப்புறம் ஆஃபீஸுக்கு போகணும், அந்த ஃபைல் ரெடி பண்ணணும், அப்புறம் அந்த ஃபைல் ரெடி பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட முடியுமா, இல்லை வந்து இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி வேலை செய்யணுமா, அப்புறம் நிறைய வேலைகள் இதில் படிக்கணும், துணி துவைக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குல்ல. அதில் வந்து சில வேலைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அந்த தூங்கிறது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சாப்பிட்றது தூங்கிறது இதெல்லாம் இயற்கையாக நமக்கு அமைக்கப்பட்ட, அது வந்து என்ன சொல்கிறது, அமைப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல. தூங்கிறது அப்படின்னா தூங்கி தான் ஆகணும். மனிதர்கள் எல்லா உயிரினங்களும் தூங்கி தான் ஆகணும். தூங்கிறது எனக்கு ஈஸியான வேலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கடினமான வேலைகள் இருக்கும். அது வந்து இந்த லீவ் நல்ல துணியை பார்த்துட்டு மணியை பார்த்தாவே லீவ் ஓடி பிடிதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ துணி அப்படியே, எங்கப்பா இதை எப்போ துவைச்சி, இதை காய போட்டு, இதுக்கு இடையில வந்து நம்ம துவைக்கிற அன்னைக்கு தான் நேரம் பார்த்து கிடுகிடு கிடுகிடுன்னு வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறதுன்னு மொட்டை மாடிக்கு 3வது படிக்கட்டில் காலை வச்சு கிடுமுடு கிடுமுடுன்னு ஓடி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி வந்து துணி துவைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கடினமாக, அப்பா இதை நினச்சாலே இது எப்படா துணியை துவைக்கிறது. காலை சாப்பாடு செய்கிறது, இந்த மதிய சாப்பாடு செய்ய, நைட்டு வந்து டின்னர் செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குப்பா. இந்த மதிய சாப்பாடு தான் என்ன குழம்பு வைக்கிறது, காலைக்கும் மதிக்கும் மாவு அரைச்சி வச்சிடறோம், ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், இட்லி தோசைன்னு செஞ்சிடறோம். மதியம் என்ன சாம்பார், டெய்லி அதே முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார்னு அதை நினச்சாதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி, இந்த வேலை எனக்கு ரொம்ப ஈஸிப்பா, இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வர்றது எனக்கு ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லலாம். தம்பி ஆஃபீஸ் போயிட்டு வர்றது ஈஸியான வேலையாடா, சரி சொல்லு அப்படின்றீங்களா? எந்த வேலை வந்து இருக்கிறதுலே உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இது கொஞ்சம் கஷ்டம்ப்பா, இந்த வேலை மட்டும் எனக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதை நினைக்கும் போது. தென் நம்ம வேலை நம்ம தான் பண்ணி ஆகணும், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் செய்யக்கூடிய வேலைகளில் இது ஈஸி, இது டஃப்பு, கஷ்டம், ஹார்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல, சுலபம் கடினம் அப்படி. நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, எது ரொம்ப கடினமான வேலை அப்படின்றத கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். கால் பண்ணுடைய நம்பர் 2952-0853 2952-0853 2952-0853 அப்படி நம்பர் இருக்கும். அப்படி இல்லாட்டி 2838-9871 2838-9871 2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் கால் பண்ணி சொல்லலாம். ஃபேஸ்புக்கில் இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி டேட்டில் நான் நீக்கி ஒரு நாள் போஸ்ட் போட்டிருக்கேன். அங்கே உங்களோட பதில்களை கமெண்ட்டாக

0: பதிவிடலான்னு சொல்ல உடனே நிகழ்ச்சியில் முதல் நேயர் வந்து லைனில் வந்துட்டார். அவருக்கு எந்த வேலை சுலமோ எந்த வேலை கடினம் அப்படின்றத கேட்டலாம். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், மயிலாப்பூர்லேருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சொல்லுங்க. பட்டாபி சார்,
1: அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வாரத்துக்கு ஒரு நாற்றுக்கு மாதம் தான் துணி துவைப்பேன். வாஷிங் மிஷின்லாம் கிடையாது, கையில தான் துவைக்கணும்.
0: சரி,
1: அது பார்த்தோம்னா மத்தியான நேரம் கொஞ்சம் நல்லா அசந்து தூக்கம் வர சமயம்
0: அப்பதான் துவைக்கணும்.
1: அப்போ முடிக்கிற துணி தேய்ச்சாகணும் சொல்லிட்டு 15 செட்டு, அதாவது ஒரு வாரத்துக்கு ஆகணும், 15 செட்டு துவைச்சி வீச்சு போட்டு காய போட்டோம்னா அப்பாடான்னு நிம்மதியா உட்காரம்னா
0: பட்டாபிக்கு கொட்டாய் வர மாதிரி ஆயிடும்.
1: உடனே போன் வரும், வாங்கதான் ஹியூமர் கிளப் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆயிடும்போது திருப்பி வீடு வந்து அங்கே நாட்டுக்கமே
2: காய்கறி நறுக்கிறது ஈஸி. இந்த லீவு நாளையில ஒவ்வொருத்தரா வந்து இந்த சாப்பாடு வேலையை முடிக்கிறது கஷ்டம்.
0: அதாவது சமைக்கிறது ஈஸி, அதை சாப்பிடுறதுல இருக்கிற கஷ்டம் இருக்கு பாருங்க அப்படின்றீங்களா? இல்ல சாப்பிட வைக்கிறதுல,
2: சாப்பிட வைக்கிறது அவங்களை திருப்திப்படுத்தி அவங்களை அப்பாடான்னு அவங்கவுங்க நவுந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம சாப்பிடுறது. அதே மாதிரி வாஷிங் செக்ஷன்ல வந்து எல்லாம் ஈஸி. அந்த துணிங்களை காஞ்ச துணியை எடுத்துட்டு வந்து தனித்தனியா அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க இடத்துல மடிச்சு வைக்கணுங்கிறது அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம்.
0: இதுக்குதான் மேடம் பேச்சுலர் ரூம்ல இருக்கணும், எதையும் மடிக்க தேவையில்ல, யார வேணாலும் யார் துணி வேணாலும் போட்டு போயிடுவாங்க.
2: அப்படி கிடையாது, நம்ம வீட்டுலயே மூணு, ஒன்னு வந்து மிஷின்ல இருக்கும், ஒரு லோடு காயும்.
0: லோடு கணக்குல, டன்னு கணக்குல பேசுறீங்க லோடுன்னா.
2: ஒன்னு வந்து வெயிட்டிங்ல இருக்கும், இந்த காய வச்ச துணி கொண்டுட்டு வந்தது அப்படியே வேணுங்கிறப்ப ஒன்னு ஒன்னா உருவி போட்டுட்டு போறாங்க.
0: ஓகே, வந்து இந்த மாதிரி பல மனக்குமுறைகள் இந்த நேரத்துல சொல்லிருக்கீங்க நீங்க.
1: வாங்கிட்டு
0: ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். சொல்லுங்க கலா. அது அடுத்த நாள் சாப்பிடுறது கஷ்டமா இருக்குமோ, மீந்து போச்சுன்னா. ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். ரேடியோ வாலியூம் தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். சொல்லுங்க சார்.
3: சார், இப்ப என்னக்கா, அடுத்த மாசம் ஆடி மாசம் வருது சார்.
0: சரி, அதுக்கப்புறம் ஆவணி.
3: இல்ல சார், ஆடி மாசம் வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு கூழ் ஊத்தலாம்.
0: சரி,
3: அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிளகா வச்சுட்டு வா, இந்த கேரு வச்சுட்டு வா, இது பண்ணு அதை பண்ணு, வீட்டுல இது பண்றாங்க சார்.
0: வேலை
3: மெயினான வேலை
0: அது கஷ்டம்.
3: ஆமா சார், மெயினா வந்து ஆடி மாசம்னாக்கா அம்மனுக்கு தானே சார் மெயினு.
0: ஓஹோ,
3: ஆமா சார், ஆடி மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணு அதை பண்ணு, இந்த கூழ் ஊத்தலாம், ஊருக்கு எல்லாம் சொல்லலாம்
0: திருவிழா காலங்கள்ல வந்து வீட்டை சுத்தம் பண்ணு, வீட்டை கழுவிடு, அந்த குடத்தை இங்க எடுத்து வை, இந்த மூட்டையை தூக்கி அங்க வை, இந்த பாய எடுத்து இங்க வை, எப்ப பார்த்தாலும் படுத்தா பாய கூட சுருட்ட மாட்டேன், நீ என்னது இது அப்படி மாதிரி ஒரே கஷ்டமாக இருக்குது. பா தம்பி, பார்த்து ஏதாவது ஒரு பாட்டை கிட்ட போட்டுவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பீமா போகிறதுலேருந்து டொன் டொன் டொன் டொன்.

அந்த நாதஸ்வரமும் மத்தளம் அடிக்கிற அந்த சவுண்ட் இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ இவங்களோட குரலில் ஹரிஜர்ஜ் மியூசிக்கில் ரகசிய கனவுகள் படம் முதல் படம் வந்துட்டு இருக்கு. யுகபாரதி வரிகளை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம். வித் பாரதி தமிழ் 102.3 நீ கூறினார்.

0: மயிலருக்கு விரட்டுற மாதிரி அந்த பாட்டை நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம், பேசிகிட்ருக்கோம். நீ கூறினால உங்களுடைய அன்றாட வேலைகளில் எது உங்களுக்கு ஈஸி, எது கொஞ்சம் டஃப், கொஞ்சம் கஷ்டம், இந்த வேலையை நினச்சா என் மனசு இது எப்படி செய்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைப்பீங்களே, அது மாதிரி வேலைகள்லாம் என்ன அப்படின்றதான் பேசிகிட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து நண்பர் வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய நண்பர்கள் மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் எமோஜிலாம் போட்டிருக்கீங்க, உங்களுக்குலாம் நன்றிகளோட யாரெல்லாம் நம்ம கேட்டிருக்க தலைப்புக்கு அப்படியே கொஞ்சம் மேட்ச் தி ஃபாலோவிங் போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸை படிக்கிறேன். வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனந்தம் தரும் மாலையில் அருமையான பண்பலை சோலையில் இணைந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. அதாவது நான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன் தம்பி, ஷாப்பிங்னு ஒன்று போக சொல்கிறாங்கன்னு வச்சிங்கண்ணா, ஆடாடா காலைல போனேன்னா நைட்டு வரையும் ஷாப்பிங்கே பண்ணிருப்பேன். என்னத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஜாலியாக ஏசிலாம் போட்டிருக்காங்க எல்லா கடையிலையும். ஷாப்பிங் செய்கிறது அப்படின்றது எனக்கு ஈஸி, அது சுலபமாக என்ன தெரியுமா, வீட்டை சுத்தமாக இங்கேருது அப்போ தான் கூட்டியிருப்பாங்க, டப்புன்னு காலான்ற பேப்பரை கிழிச்சு கீழே போடுவேன், அங்கே எந்த ஒரு லுக்கு வரும் பாரு அப்படின்ற மாதிரி தண்ணி வச்சுருப்பாங்க பாத்திரத்தில் சொம்புல டக்குன்னு போய் அப்போ தான் வீடு க்ளீன் பண்ணி முடிச்சிருப்பாங்க, இல்லை வீடுக்கு இந்த வீடு தொடச்சிருவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நமக்கு உள்ளே நடக்கணும்னு தோணும், அப்போ தான் பேனா எடுக்கணும்னு தோணும், கண்ணாடி எடுக்கணும்னு தோணும், செல்ஃபோன் வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் அப்போ தான் நடக்கும், அப்படியே டபக்குன்னு அப்படியே காலை மிதிச்சுட்டு அப்படி ஒரு ஃபீலிங் கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த வீடு சுத்தமாக வச்சுக்கிது ரொம்ப கஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லி வீரராகவன் ஃபேஸ்புக்கில் சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழகம், இறங்கிறது பேசுகிறீங்க.
1: அன்ப தோழர் அவர்களுக்கு இனிய வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார் குறித்து பரமசிவானந்தம்
0: சொல்லுங்க. நலம் நலம் நலம் சொல்லுங்க.
1: அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய பணி வந்து லேத் ஆபரேட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், அதனால கண்டிப்பா அந்த வேலைக்கு போறது எனக்கு ஈஸியா இருக்கு.
0: வேலைக்கு போறது ஈஸி.
1: ஆமா, ஏன்னா 10:30 போவேன், 11:30 ஒரு டீ வருது,
0: மணி அடிச்சா டீ
1: அதை குடிச்சிட்டு அடுத்தால வேலை பார்ப்பேன், 2 மணிக்கு சாப்பிட போயிருவேன், 1.5 மணி நேரம் ரெஸ்ட்.
0: 1.5 மணி நேரம்.
1: ஆமா, அடுத்தால 3:30 ஆரம்பிப்பேன், அதுக்கு பிறகு 5:30 ஒரு டீ.
0: அடேங்கப்பா,
1: எனக்கு 8 மணிக்கு முடியும், 1 hour ஓட்டி 9:00 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், நிம்மதியா இருக்கும். ஏன்னா வீட்டுல ஒரு நாள் லீவ்ல இருப்பாங்களா,
0: அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு.
1: பாத்தீங்கன்னா என்ன வந்து இந்த ஒற்றை அடிக்க சொல்லுறேன்
0: முடிஞ்சு போச்சு,
1: ஏன்னா நான் கொஞ்சம் வளர்ந்து தொலைச்சிட்டேன்,
0: அவ்வளவுதான். ஜாலியா இருக்குது, மணி அடிச்சா டீ குடுக்கறாங்க, பிரேக் குடுக்கறாங்க, அந்த வீட்டுல ஒரு நாள் இருக்கிறது இருக்கு, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்து பாருன்ற மாதிரி நிறைய வேலை குத்துறாங்கப்பான்றாரு. வணக்கம் வித் பாரத் தமிழகம்.
2: வணக்கம் சார. வணக்கம். திருமலவாயன் நரசிம்மன் சார், நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் சொல்லுங்க நரசிம்மன் சார்.
2: சார் எனக்கு வந்து பெரிய வேலையே சப்மிட் பண்றதுதான் சார், ரொம்ப கஷ்டமான. ஏன்னா எல்லாமே கரெக்டா போட்டாரா, சாப்பாடு
0: சாப்பாடு இல்லைன்னா அது வந்து வெறும் பாடுதான், பெரும் பாடு.
2: சரி, நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுல ஊருக்கு போயிருந்தாங்க, சரி காலையில போய் வேலை செய்து வீட்டுக்கு போனா பசி அடிக்குது,
0: ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிறைய நேர்கள் காத்துட்டு இருக்காங்க, சுருக்கமா சொல்லுங்க.
2: சக்கரை போட்டு தமிழ ஊத்தி குடிச்சாலாம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. நல்லா சொந்தக்காரங்கள்ட்ட சொல்ற மாதிரி

0: ஜாலியா சொல்லிட்டு இருக்கிறாரு. வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம்.
1: எனக்கு வந்து அப்பா வாங்கி கொடுத்த பஜாஜ் ஓட்டுறது பிடிக்கும் சார். அது 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளின்னு வருவேன். நிறைய தடவை பெட்ரோல் சேர்ந்துச்சுன்னா போயிட்டு நடந்தே போயிட்டு வாங்கிட்டு வருது. இது ரெண்டும் பிடிக்காது, ரொம்ப கஷ்டம் சார். 2 கிலோமீட்டர் அண்ணாண்ட இருக்குது வண்டி ஓட்டணும்ட்டு. அம்மா வந்து 2 கிலோமீட்டர் இருக்கு அண்ணாண்ட, எங்கேயாவது போயிட்டு மெசேஜ் சொல்லிட்டு வாடான்னா அது கொஞ்சம் கூட பிடிக்காது, கஷ்டமாவும் இருக்கும். ஆனா அம்மா சொல்லிட்டாங்கன்னு செய்வேன் சார். சார் ஃபர்ஸ்ட் 3 பதிவும் உலக தரமா இருந்தது சார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி சார். உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கணும் சார்.
0: நன்றி நன்றி. வணக்கம். இது பார்த்த தமிழகம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
2: என் பேர் போஜராஜன்.
0: சொல்லுங்க.
2: பக்கத்துல பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சுவோம். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா நினைச்சேன்.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம். இது பார்த்த தமிழகம். வணக்கம். பேசலாம். யார எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார். ஒரு 4 மாசமா எப்ப முடியாத கஷ்டப்பட்டேன் சார். அப்புறமா போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இப்ப கேக்குறேன் சார். உங்க குரல் எல்லாம்
0: கேக்குறது ஈஸி, அதை கேட்காம இருக்கிறது கஷ்டம்.
3: ரொம்ப கஷ்டமாயிச்சு சார். உங்க குரல் எல்லாம் கேட்காம இருக்கும்.
0: சரிங்க சரிங்க. சூப்பர் சார்.
3: கால் சரியில்ல சார், விழுந்து ரெண்டு பொண்ணுங்க தான் சார் காப்பாத்துனாங்க என்ன.
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
3: 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி.
0: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வணக்கம். வித் பாரத் தமிழகம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
4: திருப்பூர் மாவட்டம் ஸ்பிக் நகர். ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார்.
4: கேள்வி
0: கேட்கறது நான் கேட்கிடுவா? கேள்விலாம் கிடையாது, சும்மா பேசிட்டு இருக்கோம். நீங்க செய்யற அன்றாட வேலைகள்ல எது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, எது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்க வேலைகள்ல?
4: அன்றாட வேலை பாக்குறதுல ஈஸிங்கிறது
0: குளிச்சுட்டு
4: எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
0: கஷ்டம் அதிகாலையில ஒரு 7 மணிக்கு.
4: சமைக்கிறது
0: ஈஸி சார், உண்மையிலேயே சொல்றேன், சமைக்கிறது ஈஸி. ஆனா அந்த வீட்டுல இருந்து எல்லாம் கிளம்புறாங்க பாத்தீங்களா, ஆபீஸ் ஸ்கூல்னு, அந்த டப்பாவில் கரெக்டாக வச்சு அந்த டப்பா வந்து கரெக்டாக கிளிப்பு போட்டு, இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா சார் ஃப்ளாட்டு மாதிரி 4 அடுக்கு 5 அடுக்கு இருக்குது சார் டப்பாவில். அந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் பொரியல் ஒன்று வைக்கணும், அப்புறம் ஸ்நாக்ஸ் ஒன்று வைக்கணும், அப்புறம் பிஸ்கட் ஒன்று இதில் வைக்கணும், அப்புறம் 11 மணிக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று வைக்கணும். இப்போலாம் அந்த ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அதுக்கு ஒரு சாலட் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க பார்த்திங்களா. ஸோ அது ஒரு டப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டப்பா கட்டி அனுப்புறது இருக்குது பாருங்கள் தம்பி. சரி அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு அடுத்த கமெண்ட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த டப்பா கட்டி அமுச்சு விட்றது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தை கேட்டு பாட்டு ப்ளே பண்ணலாம். வணக்கம். வித் பாரத் தமிழகம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: ஆ வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: சுகுமார் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சுகுமார்.
5: எனக்கு வேலையெல்லாம் எதுவும் கஷ்டம் இல்லை சார், மனுஷங்க கூட பழகிறது தான் கஷ்டமா இருக்கு.
0: அதுவே கஷ்டமா இருக்கா?
5: யார் எப்போ என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னே தெரியல.
0: எதையுமே
5: ஒரு முடிவு பண்ணி அதை செய்ய
0: முடியல,
5: மாறிடுறாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. மற்றபடி எந்த வேலையும் கஷ்டம் இல்லை.
0: கொட்டு மழை காலம் உப்பு விக்க போன மாதிரி ஆயிப்போச்சு. ஓகே
5: சார்.
0: பாட்டு வரும்ல, கொட்டு மழை காலம் உப்பு விற்க போகணுன்ற மாதிரி யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரில, அது பேசுறது கஷ்டமா இருக்கு உங்களுக்கு மனுஷங்கள்கிட்ட. அப்படி கிடையாது சார், நம்ம ஜாலியாக பேசினா பாசிட்டிவாக இருந்தால் எல்லாருமே ஒரு பாசிட்டிவாக தான் நமக்கு நடக்கும். அப்படி தான் சொல்லி அதை முடிக்கணும். பாட்டு வந்துட்டு இருக்கு போஸ் படத்துலேருந்து, நிஜமா நிஜமா பாடல். வினசங்கர் ராஜா மியூசிக்கில் கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் இவங்களோட குரலில் மனம் கொத்தி பறவை மனம் கொத்தி போனதேன்னு நாம் முத்துக்குமார் வரிகளில் ரொம்ப அழகான பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டுருவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேர்மிட்டு 32 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. கேட்டிருக்கோம் நீ குறினால் விவத் பாரதி தமிழகம் 102.3. ஃபேஸ்புக்கில் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க, ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. அது அப்படியே வந்து மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் லைக்ஸ் கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும், எமோஜிலாம் போட்டிருக்கீங்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அப்படியே அந்த பக்கம் 8:10 கொஞ்சம் படிக்கலாம். அப்படியே வா வந்துக்கிட்டே இருக்கேன். ஆ இப்போ எங்கே விட்டோம்? ரைட்டு. செந்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலேருந்து செந்தில் முருகன் வந்து அந்த வயலில் வேலை செய்கிறப்போ வந்து இந்த பேட்டரியில் எங்கள் அந்த வானொலியை வந்து வரப்பில் வச்சு வேலை செய்யும்போது களைப்பே தெரியாமல் எளிதாக எல்லா வேலைகளையும் செஞ்சுருவேன். இதெல்லாம் அப்படியே ரேடியோ கேட்டுட்டு நான் வந்து வேலை செஞ்சுருவேன். அதை வந்து பாடல்களையும் கேட்டு ஆனந்தமாக செய்வாங்க. பட் கஷ்டம்னு சொல்லும்போது தம்பி, அதை டைப் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்றதால விட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு ஈஸியாக இருக்கிறது வந்து வேலை வயலில் வேலை செய்கிறது. அந்த வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. கமலாவர்தன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு இந்த காலண்டரை கேட்கும்போது அது அப்படியே டர்க்குன்னு கிழிச்சோம்னா வந்து நிறையா வந்து அதில் மெசேஜஸ்லாம் போட்டுருவாங்கல்ல, உன் நம்பிக்கை தான் உனக்கு வந்து ஆயுதம் அப்படின்ற மாதிரி. எல்லா வேலையும் சுலபம்தான், ஆனால் அதற்கு ஒரு மனசு இருக்கணும். இருக்கணும் அந்த மனசு வந்து எந்த வேலையில் சுலபமாக இருக்குது, எந்த வேலையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த நேரத்தில் பேசிகிட்ருக்கோம். அடுத்த நேரில் வந்து லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், பேசலாம், லைனில் தான் இருக்கீங்க.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நீங்கள் ஆனந்த் சாரா?
0: ஆ சொல்லுங்கள், சொல்லுங்க புஷ்பா மேம். சொல்லுங்க, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க பேசுங்க.
1: எங்க வீட்டுல எனக்கு எல்லா வேலையும் சுத்தப்பா செய்திருவோம். இப்போதைக்கு எனக்கு முடியாத இருக்கோ, எங்க வீட்டுக்கார தான் செய்யறாரு, எங்க ஃப்ரெண்ட் தான் பாத்துக்கிறாரு.
0: சரி,
1: அவர் வந்து இப்போ போன்ல பாத்து செய்யறான்ல.
0: ஆமா,
1: அது மாதிரி அவருக்கு சமைக்கலாம் தெரியாது.

0: இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அவரு நான் இங்க போன் மாதிரி உள்ள இருந்துட்டு நான் சொல்லிட்டே இருந்தேனாக்கா அவரு அடை பண்ண எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சிருவாரு.
1: ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் துணியை நானே துவைக்கிறதுக்கு பாருங்கள் தம்பி, அது ரொம்ப கஷ்டம். ஆமாம் சார், அது ரொம்ப கஷ்டம் சார். அதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறது, அந்த காலில் இருக்கிற அழுக்க தற்கு தற்கு தற்கு தற்குன்னு என்ன தேய்ச்சாலும் போக மாட்டேங்குது தம்பி அப்படின்ற மாதிரி, என்னுடைய துணியை நானே துவைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான் தம்பி, அதுதான். அப்புறம் கார் ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, அது வந்து ஈஸியான வேலை. எங்கேயா போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரணும்னா, நான் போயிட்டு முன்னாடி நானே சீட் பெல்ட்டை போட்டு டக்குன்னு உட்காந்து பேம் பேம் பேம் பேம் பேம் ஒரு காமன் நேரமாக ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு கார் ஓட்டுறது பிடிக்கும், துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மேற்கு மாம்பழத்தில் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.

0: ஓட்டுறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அது வந்து ஈஸியான வேலை. எங்கேயா போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வரணும்னா நான் போயிட்டு முன்னாடி நானே சீட் பெல்ட்டை போட்டு டக்குன்னு உட்காந்து பேம் பேம் பேம் பேம் பேம் ஒரு காமன் நேரமாக ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பேன். எனக்கு கார் ஓட்டுறது பிடிக்கும், துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மேற்கு மாம்பழத்தில் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க?
0: ஆ நல்லா இருக்கேன் சார். அப்புறம் எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா?
1: ஆமாம் சார். நான் வந்து
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: நம்மளால முடிஞ்சது கூடமான ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்
0: சார். சரி சரி, ஓகே சார்.
1: அப்புறம் எப்போ பாட்டுக்காக சந்தோஷம் சார், வேற ஒன்றும் இல்லை.
0: வேற ஒன்றும் கிடையாது. ஓகே வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க சொல்லுங்க?
2: கோவலி சார்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: எனக்கு வந்து வீட்டு வேலை செய்யல, வீடு பெருக்கிறது பிடிக்கும் சார்.
0: பெருக்கிறது ஈஸி.
2: ஆமா சார்.
0: கஷ்டம்னா?
2: கஷ்டமான வேலை டீ காஃபி போடு.
0: டீ காஃபி போடுறதா? அது எப்போ பொங்குதுன்னே தெரிய மாட்டேங்குது சார் பால். ஓகே ரொம்ப நன்றி. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ரேடியோ வாலியமா தயவு செய்து கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். மணி சொல்லுங்க. மணி சார்,
3: துணிங்களா? நாங்களே துவைப்போம், எங்களுக்கு கஷ்டமே கிடையாது.
0: ஓகே.
3: அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலைன்னா வீட்டு வேலை எதனா செஞ்சாதான் கஷ்டமான வேலை.
0: வீட்டு வேலை எதனாச்சும் ஒரு வேலை, இந்த வீடெலாம் சாத்திட்டு போகிறது அந்த மாதிரி லாக் போட்டு. ஓகே வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
4: ஹலோ
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: சிவா
0: மறைமலை நகர்லேருந்து. சொல்லுங்க. ஆடாடாடாடாடா, இதுதான் சார் முன்னாடியே சொல்லிட்டேன். சாப்பிட்றது தூங்குறது அது சொல்லுங்க. பசங்களை சாப்பிட வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஃபோனில் எதையாவது ஒன்று போட்டு விட்டு சாப்பிட்றாங்கன்னா தான் பார்த்துட்டு
4: சாப்பிட்றாங்க. இல்லை ஆமாம் சார், ஃபோனை கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட்றாங்க.
0: கரெக்டாக சாப்பிட்றாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஓகே. ஆமாம் ஆமாம், இட்ஸ் நாட் குட், வெரி பேட். பட் வேறு வழி என்ன, ஒன்றும் பண்ண தெரியலையே. நமக்கு கதையும் தெரில சொல்கிறதுக்கு. வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
5: நான் ரதி பாலாஜி பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் ரதி பாலாஜி.
5: எனக்கு வந்து சாமான் துவைக்கிறது இந்த துணி துவைக்கிறது தான் சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது.
0: கொஞ்சம் கஷ்டம்.
5: ஆமா சார், அந்த கால் வலி முட்டி வலி, அது எனக்கு உட்காந்து முடக்கி உட்காந்து செய்ய முடியல சார். அதுதான் ரொம்ப கஷ்டம். ஆமாங்க சார்.
0: ஈஸியான வேலைனா? எது ஈஸியான வேலை?
5: ஈஸியான வேலை வந்து சாமான் துவைக்கிறது தான்.
0: இப்பதான் சொன்னீங்க
5: துணி துவைக்கிறது தான் கஷ்டம்.
0: துணி துவைக்கிறது கஷ்டம். பாட்டு வந்து கோபடத்துல இருந்து அரைச்சிருந்த மியூசிக்ல கார்த்திக் மற்றும் குழுவினர் குரல்ல கேட்டுவாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டு இருக்கோம் நீ கோரினால் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. ஃபேஸ்புக்கில் இருந்து நம்பர் ரவி மணி அசோக் நகர்லேருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலைனா சார், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படி கூப்பிட்டாங்கன்னா அப்படியே போயிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்புறம் அந்த டீ கடையில் டீ வடை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஜாலியான வேலை சார், ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு வருது. கஷ்டமான வேலைன்னு என்ன கேட்டிங்கன்னா, தினமும் 2:30, 2வது மாடி கேட்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ அப்படி 2வது மாடின்னு அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படி 2வது மாடியை தாண்டி மொட்டை மாடிக்கு போய் தண்ணீர் தொட்டியில் அந்த தண்ணீர் வந்து வரத்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஃபில்டர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா வீட்டில் வந்து, அந்த வாட்டர் ஃபில்டர்லாம் சுத்தம் செஞ்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் இந்த ஹோம் நீர் மேலாண்மையை வந்து

0: பார்க்கறது அப்படின்றது வந்து எனக்கு வந்து சொல்லும்போது இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படி சொல்லி சொல்லியிருக்கிறாரு. மீரா வெங்கட்ராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தாட்டி தான் வானொலியில் பேசுகிறோம், அதனால் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு இல்லை என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் சொல்லிக்கிறது என்னென்னா, தினமும் நீங்கள் பேசுங்க. ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தடுத்த ஷோஸ் காலர் ஷோஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஒன்று ரெண்டு காலர் ஷோஸில் பேசினதுக்கப்புறம் புது புது நேயர்களுக்கு ஃபேஸ்புக்கில் வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக வரக்கூடிய நேயர்கள் அந்த நம்பரை நோட் பண்ணி டைப் பண்ணி கால் பண்ணி அப்படின்ற போதே எத்தனை ஸ்டெப்ஸ் வருது பார்த்திங்களா. தொடர்ச்சியான நேயர்கள்ட்ட நம்பர் வந்து கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ டக்குன்னு லைன் கிடைக்கும். அதனால் ரெண்டு மூணு நாள் கழித்து வரணும் அப்படின்னு கிடையாது, தினமும் பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஷோ பேசுனீங்கன்னா அடுத்தடுத்த ஷோக்கு வந்து காலர் ஷோக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறது. மீரா வெங்கட்ராமனாவது அதுதான் வேண்டுகோளாகவும் கேட்டுக்கிறோம். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து துணி துவைக்க தான் ரொம்ப பிடிக்கும் சார், ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்க சொல்ல அடுத்த கமெண்ட்டை கேட்கும்போது இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது, சரி என்ன தான் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றீங்களா. இந்த லீவு போட்டு வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சார். லீவு போட்டு வீட்டில் வந்து ஆஃபீஸ்லேயே நீ ஒரு நாள் லீவ் எடுத்துக்கனாலும் நோ நான் வேலைக்கு வருவேன், யா நான் யா லீவ் போடணும் அப்படின்ற மாதிரி துணி துவைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் என்னத்தை சொல்கிறது தம்பி அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் அவங்களுக்கு வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறது பிடிக்காது அப்படி சொல்லி அடையாளம்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், விபத் பாரதி தமிழகம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், நான் திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி சார்.
0: சொல்லுங்கள் கருணாநிதி சார்.
1: எனக்கு ஈஸியா, நான் வீட்டுல கொஞ்சம் செடிகள் நிறைய வச்சிருக்கேன், அழகு செடிகள் மூலிகை செடிகள்லாம், அதுல டெய்லி நான் தண்ணி ஊத்தி எனக்கு அது ஈஸியா இருக்கும், வீடையும் அதே மாதிரி சுத்தமா வச்சிருப்பேன், ஈஸியா இருக்கும். ஆனா டெய்லி நான் தாமிரபுரம் இருக்கு குளிக்க போவோம் சார், அந்த மக்கள் அங்க அசுத்தப்படுத்தி வச்சிருக்கதான் கஷ்டமா இருக்கும். நான் அப்படி கஷ்டப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சூப்பரா பண்ணிக்கலாம் சார், வருவான் குளிச்சுட்டு.
0: ஓகே, ரொம்ப நன்றி சார். வணக்கம், இத்பாரி தமிழகம், தூய்மையா வச்சிருக்கணும் சுற்றுப்புறத்தை தான் சொல்ல வர்றாரு. ரொம்ப நன்றி. தனிநபர் நம்ம விமர்சனம் கண்டிப்பா தொடர்ச்சியா நம்ம பேசும்போது ஒவ்வொரு தாட்டியும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த வேண்டுகோளை கண்டிப்பா ஓரளவுக்கு கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால நம்ம சொல்ல வந்த அந்த டாபிக் எனக்கு கருத்து சொன்னீங்கன்னா சிறப்பு. வணக்கம் இத்பாரி தமிழகம். சொல்லுங்க சொல்லுங்க.
2: அது விற்பனை செய்யும் போது மகிழ்ச்சியா தான் இருக்குது, அதுல தோசை பரோட்டா எல்லாம் போடலாம், விற்பனை செய்யும் போது மகிழ்ச்சியா இருக்குது. ஆனா கடை மூடும் போது அந்த பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிடுது,
0: ரொம்ப கஷ்டம் பாத்திரம் கழுவுறது. அது ஆமா, அது உண்மையிலே கஷ்டமான வேலைதான். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. வணக்கம் இத்பார் தமிழகம்.
3: இனிய முன்னிரவு வணக்கங்கள், நலம் நலம்.
0: லைன்ல வந்து கட் ஆயிட்டீங்க, கொஞ்சம் டவர் இருக்கிற வந்து பேசுங்க. வணக்கம் இத்பார் தமிழகம். கடமைகள் சார், நம்ம போய் எல்லாருக்கும் அது வந்து நம்ம வேலைகளில் அது எல்லாரும் ஈடுபடக்கூடிய ஒரு வேலை தான் சார், போயிட்டு அதுக்காக நமக்கு பொருள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அந்த வேலைகள்லாம் நம்ம வந்து சுமையாக பார்த்தோம்னா அப்புறம் எந்த வேலைகள் தான் பார்க்கறது அப்படின்ற மாதிரி வந்துடும். நம்ம வேலைகள்லாம் நமக்கான வேலைகள் பாருங்க, துணி துவைக்கிறது, சாப்பாடு கட்டி கொடுக்கறது, அப்புறம் வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணுறது ஈஸி, இந்த சாப்பாட்டை சாப்பிட வைக்கிறது கஷ்டம். ஸோ ஒரு கார்டனிங் பண்ணுறது ஈஸியாக இருக்குது, ஆனால் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான வேலைகள் வந்து அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இல்லையா, இது தான் நம்ம கேட்டுட்ருக்குது. அது மாதத்துக்கு ஒரு தாட்டி வரக்கூடியது அப்படின்னா நிறைய வேலைகள் நம்ம சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். வணக்கம் இத்பாரி தமிழகம்.
3: இனிய முன்னிரவு வணக்கங்கள், நலம் நலம் அறியாமல் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க மந்திரமூர்த்தி சார்.
3: அதாவது இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பட்சணங்களை, விசேஷமான பட்சணங்களை செய்யறது. ஆனா பிடிக்காதது வந்து எனக்கு அதை சாப்பிடறதுக்கு பிடிக்காது, ஆனா வேற யாராவது செய்து கொடுத்தா பிடிக்கும், நான் செய்யறத எல்லாரும் சாப்பிடதான் கொடுப்பேன், எனக்கு சாப்பிட பிடிக்காது.
0: ஓகே ஓகே ஓகே. பட்சணங்கள் வந்து நீங்க செய்யறது, நீங்களே சாப்பிடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்.
3: என்ன
0: சொல்லிருக்காருன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் மட்டும் கடை கடை கடை கடைக்கு இந்த பக்கம் அளவெடுத்து அந்த பக்கம் அளவெடுத்து சாப்பீஸ்ல கோடு கிச்சு டிக்கி டிக்கி டிக்கின்னு கட் பண்ணி அப்படி இப்படி போட்டு சொன்ன டைமுக்கு வந்து எல்லாத்தையும் முடிச்சு, அதுவும் உங்க விவித் பாரதி தமிழ் 102.3 கேட்டுடே வேலை செய்யறதுலாம் வந்து ஒரு ஜாலியாக ஈஸியான வேலையாக எனக்கு இருக்கும். ஒரே ஒரு நாள் வீட்டில் மட்டும் இருந்தேன்னா தான் வந்து பாருங்கள் சார்.

0: ஒரு நாள் அப்படியே எனக்கு போர் அடிச்சிருது சார். வீட்டில் இருந்தாவே எனக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. அதனால் அந்த ஒரு நாள் வீட்டில் இருந்து இருக்கிறதுக்கான நேரம் கிடைச்சதுன்னா அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. நம்ம எதனா ஒன்று சொன்னால் அதில் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது, திருப்பி ஏண்டா சொன்னோம்னு இருக்குது, சொல்லாமல் இருந்திருக்கலாமான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அது ஒரு எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. வணக்கம் இன்பார் தமிழ் எஃப்எம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், பேசலாம், லைன்ல இருக்கீங்க. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் நபர்
0: எங்கேயோ போட்டு நமக்கு போட்டார் போல இருக்கு லைன். வணக்கம் வித் பாரத் தமிழ் எஃப்எம்.
2: உமா தாளமுல்லன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க உமா.
2: எனக்கு இந்த டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும் சார்.
0: சொல்லி கொடுக்கிறது
2: பசங்களுக்கு டீச் பண்றது பிடிக்கும், ஆனா சமையல் கிட்ட போறது பிடிக்காது சார்.
0: அவ்வளவுதான். அதை நினைச்சாவே ஏன் டியூஷனை கொஞ்சம் அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமான்னு நினைப்பீங்க.
2: வணக்கம்
0: மித்பார் தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்.
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க கலைவாணி மேம்.
3: எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில 8 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி பசங்களை ஸ்கூல் அனுப்புறதுங்காட்டி போதுன்னு போயிடும் சார். அதான் சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்.
0: சாப்பாடு
3: எல்லா வேலையுமே ஈஸியா தான் சார்.
0: எல்லாமே ஈஸி. அந்த வேலை முடிஞ்சிட்டாலே வேற ஒன்றும் வேலையே இல்லையா? மகா காமத்தை அவருடைய குரல்ல பாவிஜய் விரைகளை வன்சங்கராஜா மியூசிக்ல பாட்டு வந்துட்டு இருக்கு அறிந்து மரியமலை படத்துல இருந்து.

0: நேர 8:56 ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நிகழ்ச்சியோட நிறைப்பதில் இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீ கோரி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அன்றாட வேலைகளில் இந்த வேலை ஈஸி, இந்த வேலை கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய வேலைகள்லாம் என்னன்னு சொன்ன உடனே ஒட்டு மொத்தமாக தேர்ந்தெடுத்தது என்ன எனக்கு தெரிஞ்ச வந்து துணி துவைக்கிறது அப்படின்றது வந்து அது எதுக்கு துணின்னு போட்டாங்கன்னு தெரில சார். துணைக்கால் வாங்கணும் சார், தோணி அப்படின்ற மாதிரி லோடு ரெண்டு லோடு துவைக்கணும், இந்த மாதிரி துணி துவைக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வீட்டில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு வந்து பார்த்தா தான் தம்பி தெரியும். ஒரு நாள் அவ்வளோதான் பார்த்துக்க, அப்புறம் வீட்டில் இருந்துட்டேன்னா அதை செய் இதை செய்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் புரஷவாக்கம் சௌந்தரராஜன் கால் பண்ணி பேசிட்டார். அப்புறம் நிறைய மோஜி திருமணி அஸ்வினி நாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிடித்தது ஈஸியான வேலை அப்படின்னா எங்கள் மாடித்தோட்டம் இருக்குது, அந்த மாடித்தோட்டத்தில் அதனாச்சு சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலைகள் செய்கிறது அப்படின்றது வந்து அதை கூட போய் பேசுகிறது அப்படின்னு செடிகள்கிட்ட பேசுகிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே வந்து இந்த பிடிக்காத விஷயம்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா டெய்லியுமே சமைக்கிறது வந்து கொஞ்சம் பிடிக்காது சார். அது எப்படி சார் டெய்லி சமைக்கிறது, புரியுதுங்களா உங்களுக்கு? டெய்லி ஒரே ஆள் சமைக்கிறது உண்மையிலே வீட்டில் கஷ்டம்தாங்க. அதை வந்து இப்போ புரிஞ்சிக்கிட்டு வீட்டில் இருக்கிற மற்ற நபர்களும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் இந்த டெய்லி சமைக்கிற எனக்கு வந்து லீவ் கொடுக்கணும் அப்படின்றது நான் உங்கள் மூலமாக கோரிக்கையாக நான் சொல்கிறேன்ற மாதிரி போட்டுருக்காங்க ஃபேஸ்புக்கில். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற கேட்டுகிட்டு இருக்கும்போது சேர் ரைட்டு இந்த வாரம் ஒரு லீவை கொடுத்து நீ ரெஸ்ட் எடு, நான் யூடியூப்பில் பார்த்து தேவையான அளவு உப்பை போட்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்குறேன் அப்படி சொல்லி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, கால் பண்ணி பேசினேன். வித் பாரதி தமிழ் 102.3 கேட்டுருக்கிற ஃபேஸ்புக்கில் கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளோட. எங்கேயும் போயிட போகிறது 11 மணி வரைக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 என் கூட தான் கேட்டுருக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் நீ கூறி நல்லா பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் லைஃப்பில் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எந்த வேலை ஈஸி, எந்த வேலை கஷ்டம், சுலபம், கடினம், எது அப்படின்றத, கொஞ்சம் கஷ்டம் எது அப்படின்றத பேசிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்தீங்க, நன்றிகளோட. இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜி ஆனந்த கூட தான். இது விபத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கிற முழுமையான டம்டம், அதே தான் கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நேர்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோடு நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கி இருக்கிறது.
2: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 9 மணி. விவத் பாரதி தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: சூரியன் மறைந்து 4 திக்கிலும் இருள் சூழ்ந்து வந்த நேரத்தில் வானதி குடந்தை திருவாரூர் சாலையில் பல்லக்கில் போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குழம்பியிருந்தது. நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக வேண்டும் என்றும், அங்கே காய்ச்சல் வந்து படுத்திருக்கும் இளவரசருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் அவள் மனம் துடித்தது. ஆனால் அது எப்படி சாத்தியமாகும்? புத்த பிக்ஷுக்களின் விகாரத்துக்குள் தன்னை அனுமதிப்பார்களா? அங்கே இளவரசரை தான் பார்க்க இயலுமா? பார்த்தாலும் பணிவிடை செய்ய முடியுமா என்பதையெல்லாம் எண்ணிய போது ஒரே மலைப்பாயிருந்தது. நாகைப்பட்டினத்துக்கு தனியாக பிரயாணம் செய்ய வேண்டியிருப்பதை எண்ணிய போது அதைரியம் உண்டாயிற்று. மனதில் உறுதி பண்ணி கொண்டு அவள் முயற்சி செய்தாள். உலகில் பெரிய காரியம் எதுதான் எளிதில் சாத்தியமாகும்? ஒவ்வொருவர் எடுத்த காரியத்தை சாதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்! அந்த ஓடக்கார பெண் கடலில் தனியாக படகு செலுத்திக் கொண்டு போக எவ்வளவு நெஞ்சு துணிவு உள்ளவளாயிருக்க வேண்டும்! புயலிலும் மழையிலும் மலை போன்ற அலைகளுக்கு மத்தியில் படகு விட்டு கொண்டு போய் இளவரசரை காப்பாற்றியதற்கு எவ்வளவு நெஞ்சு துணிவு அவளுக்கு இருக்க வேண்டும்! தான் இந்த சிறிய பிரயாணத்தை குறித்து பயப்படுவது எவ்வளவு பேதமை! சூடாமணி விகாரத்துக்குள் உடனே போக முடியாவிட்டால் பாதகமில்லை. அக்கம் பக்கத்தில் இருந்து இளவரசரை பற்றிய செய்தி தெரிந்து கொண்டிருந்தாலும் போதும். இளவரசரை பார்க்க முடியாவிட்டாலும் பாதகமில்லை. அந்த ஓடக்கார பெண்ணையாவது பார்க்க முடிந்தால் போதும். ஆம், அதுதான் சரி. அவளை எப்படியாவது தெரிந்து கொண்டால் அவள் மூலமாக இளவரசரை பார்க்க முடிந்தாலும் முடியலாம். அவரிடம் தனக்குள்ள அன்பு ஏதோ ஒரு பிரயோஜனத்தை காட்டிவிட வேண்டும். அதற்கு பிறகு இந்த உயிரை விட்டாலும் விட்டுவிடலாம், அல்லது புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுணியானாலும் ஆகிவிடலாம். மறுநாள் எந்த நேரத்துக்கு நாகைப்பட்டினம் போய்ச் சேரலாம் என்று பல்லக்கு சுமப்பவர்களை விசாரிப்பதற்காக வானதி பல்லக்கின் திரையை விலக்கி வெளியே பார்த்தாள். சாலை ஓரத்தில் ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களுக்கு பின்னால் சில உருவங்கள் மறைந்து நிற்பது போல அவளுக்கு தோன்றியது. இன்னும் சிறிது கவனமாக உற்று பார்த்தாள். மறைந்து நின்றவர்கள் வீர சைவ காலாமுகர்கள் என்று தெரிந்தது. இதை குறித்து வானதிக்கு சிறிதும் கவலை உண்டாகவில்லை. அவள் குடும்பாளூர் அரண்மனையில் வளர்ந்த காலத்தில் அடிக்கடி காலாமுகர்கள் அங்கே வருவதுண்டு. அவளுடைய பெரிய தந்தையிடம் பேசி தங்களுக்கு வேண்டிய பொருள்களை பெற்றுப்போவதுண்டு. காலாமுகர்களின் பெரிய குருவே ஒரு சமயம் குடும்பாளூர் வந்திருக்கிறார். அவருக்கு உபச்சாரங்கள் பூஜைகளெல்லாம் நடந்தன. அவளுடைய பெரிய தகப்பனார் பூதி விக்ரம கேசரி பல திருக்கோயில்களில் காலாமுகர்களுக்கு அன்னம் படைப்பதற்கென்று நிபந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகையால் காலாமுகர்கள் தனக்கு கெடுதல் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஒருவேளை உதவி செய்தாலும் செய்வார்கள். இன்றைக்கு அவர்களுடைய மகாசங்கம் கூடுகிறது என்பதும் வானதிக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் அன்று பழையாறையிலிருந்து குடந்தைக்கு வந்தபோது கூட சாலையில் காலாமுகர் கூட்டங்களை அவள் பார்க்கும்படி நேர்ந்தது. ஆனாலும் இவர்கள் எதற்காக மரத்தின் பின்னால் ஒளிந்து நிற்கிறார்கள்? தன்னை ஒருவேளை வேறு யாரோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு ஏதாவது தீங்கு செய்யலாம் அல்லவா? இப்படி அவள் எண்ணிக்கொண்டிருந்த போதே மறைந்திருந்தவர்கள் திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். பல்லக்கை சூழ்ந்து கொண்டார்கள். அப்போதும் அவள் பயப்படவில்லை. தான் யார் என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க எண்ணினாள். எப்படி அதை செய்வது என்று யோசிப்பதற்குள் பல்லக்குடன் வந்த பணிப்பெண்ணை 2 பேர் பிடித்து மரத்தோடு கட்டுவதை பார்த்தாள். உடனே அவளை எரியாமல் பீதியுடன் கூடிய கூச்சல் ஒன்று அவள் வாயிலிருந்து வந்தது. பல்லக்கை சூழ்ந்திருந்த காலாமுகர்களில் ஒருவன் ஒரு திரிசூலத்தை எடுத்து அவள் முகத்துக்கு நேரே காட்டி, பெண்ணே, கூச்சல் போடாதே. கூச்சல் போடாதிருந்தால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லாவிட்டால் இந்த சூலத்தினால் குத்தி கொன்று விடுவோம் என்றான். வானதிக்கு சிறிது தைரியம் வந்தது. கம்பீரமாக பேச எண்ணிக்கொண்டு, நான் யார் தெரியுமா? குடும்பாளூர் வேளார் மகள். என்னை தொட்டி

0: கொள்வீர்களானால் நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்றாள். அவளுடைய மனதில் தைரியம் இருந்ததே தவிர பேசும்போது குரல் நடுங்கிற்று. அதை கேட்ட காலாமுகன், எல்லாம் எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் உனக்காக காத்திருந்தோம், கொஞ்ச நேரம் சத்தம் போடாமல் இரு லெனா என்று மறுபடியும் திரிசூலத்தை எடுத்து நீட்டினான். அதே சமயத்தில் சாட்டையினால் சுளீர் சுளீர் என்று அடிக்கும் சத்தமும் ஐயோ என்ற குரலும் கேட்டது. அப்படி அடிபட்டு அலறியவர்கள் சிவிகை தூக்குவோர் என்பதை வானதி அறிந்தாள். அவர்களை சில காலாமுகர்கள் சாட்டையினால் அடித்திருக்க வேண்டும். அதை பற்றி வானதி ஆத்திரப்பட்டு பல்லக்கிலிருந்து கீழே இறங்கிவிட எண்ணினாள். அதற்கு சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. ஏனென்றால் சிவிகை தூக்கிகள் பல்லக்கை சுமந்து கொண்டு ஓடத் தொடங்கினார்கள். காலாமுகர்களும் பல்லக்கை சூழ்ந்த வண்ணம் ஓடி வந்தார்கள். ஓடும்போது அவர்கள் பயங்கரமாக கூச்சல் போட்டுக் கொண்டு ஓடினார்கள். ஆகையால் வானதிதான் கூச்சல் போடுவதில் பயனில்லை என்பதை உணர்ந்தாள். ஓடும் பல்லக்கிலிருந்து கீழே குதிப்பதும் இயலாத காரியம். அப்படி குதித்தாலும் இந்த பயங்கர மனிதர்களுக்கு மத்தியில் தானே குதிக்க வேண்டும். இவர்கள் எங்கேதான் தன்னை கொண்டு போகிறார்கள், எதற்காக கொண்டு போகிறார்கள் பார்க்கலாம் என்ற எண்ணமும் இடையிடையே தோன்றியது. சுமார் அரை நாழிகை நேரம் ஓடிய பிறகு மரங்களின் மறைவிலிருந்து ஒரு பழைய துர்கை கோவிலுக்கு அருகில் வந்து நின்றார்கள். இதற்குள் நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. ஒருவன் கோயிலுக்குள் சென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த தீபத்தை எடுத்து கொண்டு வந்து வானதியின் முகத்துக்கு எதிரே காட்டினான். காலாமுகர்களில் ஒருவன் வானதியை உற்று பார்த்து, பெண்ணே, நாங்கள் கேட்கும் விவரத்தை சொல்லிவிடு, உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுகிறோம், அல்லது நீ எங்கே போக விரும்புகிறாயோ அங்கே கொண்டு போய் பத்திரமாக சேர்த்து விடுகிறோம் என்றான். வானதியின் மனத்தில் இதுவரை தோன்றாத சந்தேகம் உதித்தது.
1: எனக்கு என்ன விவரம் தெரியும், என்ன என்ன கேட்கப் போகிறீர்கள் என்றாள்.
2: பெண்ணே, யாரோ ஒருவரை அந்தரங்கமாக சந்திப்பதற்கே இப்படி தனியாக பிரயாணம் தொடங்கினாயல்லவா? அவர் யார்? யாரை சந்திப்பதற்காக புறப்பட்டாய்?
0: வானதியின் சந்தேகம் உறுதிப்பட்டது. ஒரு கண நேரத்தில் அவளுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. ஒரு சிறிய சத்தத்தை கேட்டாலும் பயந்து மிரண்டு கொண்டிருந்த பெண்மான் உலகில் எதற்கும் அஞ்சாத பெண் சிங்கமாக மாறியது.
1: நான் யாரை சந்திக்க புறப்பட்டால் உங்களுக்கு என்ன? நீங்கள் யார் அதை பற்றி கேட்பதற்கு? சொல்ல முடியாது என்றாள் வானதி.
0: காலாமுகன் சிரித்தான்.
2: அதை நீ சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும். இளவரசன் அருள்மொழிவர்மனை சந்திப்பதற்காகத்தான் நீ புறப்பட்டாய். அவன் எங்கே ஒளிந்திருக்கிறான் என்று சொல்லிவிடு, உன்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுகிறோம் என்றான்.
1: நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்னிடமிருந்து எந்த விவரமும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது என்று வானதி அழுத்தம் திருத்தமாய் கூறினாள்.
2: உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்றா சொல்லுகிறாய்? நாங்கள் செய்யப்போவதும் என்னவென்று அறிந்தால் இப்படி சொல்ல துணிய மாட்டாய்.
1: என்ன செய்யப் போகிறீர்கள், அதையும் சொல்லி பார்த்து விடுங்கள்.
2: முதலில் உன் அழகான பூ போன்ற கரங்களில் ஒன்றை இந்த தீவர்த்தி பிழம்பில் வைத்து கொளுத்துவோம். பிறகு இன்னொரு கையையும் கொளுத்துவோம். பின்னர் உன் கரிய கூந்தலில் தீவர்த்தியை காட்டி எரிப்போம்.
1: நன்றாக செய்து கொள்ளுங்கள், இதோ என் கை, தீவர்த்தியை அருகில் கொண்டு வாருங்கள் என்றாள் வானதி.
0: ராஜ்யத்தில் நடந்து வந்த சூழ்ச்சிகள் சதிகள் எல்லாம் வானதிக்கு தெரிந்துதான் இருந்தன. இந்த துஷ்டர்கள் சதிகாரர்களின் ஆட்களாக இருக்க வேண்டும். இளவரசர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பார்க்கிறார்கள். அவருக்கு கெடுதி செய்யும் நோக்கத்துடனேதான் இருக்க வேண்டும். இளவரசருக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக நான் இத்தகைய கொடூரங்களை அனுபவிக்கும்படி நேர்ந்தால் அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் என்ன இருக்கிறது? இவ்வாறு எண்ணினாள் கொடும்பாளூர் இளவரசி வானதி. அந்த எண்ணம்தான் அவளுக்கு அத்தகைய மனோதைரியத்தை அளித்தது.
2: பெண்ணே, யோசித்துச் சொல், வீண் பிடிவாதம் வேண்டாம், பிறகு வருத்தப்படுவாய். உன் ஆயுள் உள்ள வரையில் கண் தெரியாத குரூபியாயிருப்பாய்
0: என்றான் காலாமுகன்.
1: என்னை நீங்கள் அணு அணுவாக கொளுத்துங்கள், என் சதையை துண்டு துண்டாக வெட்டுங்கள், ஆனாலும் என்னிடமிருந்து ஒரு விவரமும் அறிய மாட்டீர்கள் என்றாள்.
2: அப்படியானால் எங்களுடைய காரியத்தை பார்க்க வேண்டியதுதான். ஏய் சீடா, கொண்டு வா அந்த தீவர்த்தியை இங்கே
0: என்றான் காளாமுகன். அந்த சமயம் வானதியின் கவனம் சற்று தூரத்தில் சென்றது. யானைகள், குதிரைகள், காலாட்படைகள், பல்லக்குகள் முதலியன அடங்கிய நீண்ட ஊர்வலம் ஒன்று அவர்கள் இருந்த இடத்தை நெருங்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்தாள். தெய்வத்தின் அருளால் தனக்கு ஏதோ எதிர்பாராத உதவி வருகிறது என்று எண்ணினாள்.
1: ஜாக்கிரதை, அதோ பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினாள்.
0: காளாமுகன் மறுபடியும் சிரித்தான்.
2: வருகிறது யார் என்று உனக்கு தெரியும்?

0: வேண்டுமா என்று கேட்டான். முதன் மந்திரி அனிருத்தர் மாதிரி இருக்கிறது. நான் இப்போது கூச்சல் போட்டால் அவர்களுக்கு காது கேட்கும். ஜாக்கிரதை, என்னை விட்டுவிட்டு ஓடி போய் விடுங்கள், இல்லாவிட்டால் என்றாள் வானதி.
1: ஆம் பெண்ணே, வருகிறவர் முதன் மந்திரி அன்பில் அனிருத்தர் தான். அவருடைய கட்டளையின் பேரில்தான் உன்னை நாங்கள் பிடித்து கொண்டு வந்தோம் என்றான் காலாமுகன்.
0: இப்போது வானதியை மறுபடியும் திகில் பற்றி கொண்டது. அவளை அறியாமல் பீதி நிறைந்த கூச்சல் அவள் தொண்டையிலிருந்து வந்தது. இதை அடக்கிக் கொள்வதற்காகத்தான் தன்னுடைய வாயை தானே பொத்திக் கொள்ள முயன்றாள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஆற்றல் மிகுந்த சமத்துவவாதிகள் தோன்றி மறைஞ்சாலும் மௌனமாக இயங்கிக் கொண்டிருக்கிற கால சக்கரம் பேராற்றல் கொண்டது. அக உணர்வு நிலையில ஒருவருக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துறதுல இதுக்கு நிகர் இதுதான். உலகமே தடங்கள் மயந்தான், ஆனாலும் உறுதி குலையாமல் அத்தனையும் கடந்து வந்திருக்கான் இந்த வல்லவரையன். ஓடக்கார பெண் பூங்குழலி வந்தியத்தேவனையும் பொன்னியின் செல்வரையும் எத்தனை இளையோர்களுக்கு இடையில காப்பாற்றி கொண்டு வந்திருக்கா, முதல்ல அவளை பார்க்கணும். அவ மூலமா இளவரசரை பார்க்க முடியும். பொன்னியின் செல்வரிடம் தனக்குள்ள அன்பு எத்தகையதுன்னு நிரூபிக்கணும். வானதி அமைதியான பெண்தான், இருந்தாலும் ஈழத்துப்பட்ட சிறிய வேளாரின் மகளாச்சே. வந்தியத்தேவன் கோடிக்கரையிலிருந்து பழையாறைக்கு வந்துகிட்டு இருந்தபோது எதிர்பாராத விதமா நந்தினியை சந்திச்ச நிகழ்ச்சி நினைவிருக்கும். அந்த சந்திப்புக்கு பிறகு முரண்பாடான சிந்தனைகளோட பயணத்தை தொடர்ந்தான். மரத்தடியில படுத்திருந்து கண் விழிச்ச போது தொலைவில் ரெண்டு காலாமுகர்கள் வர்றதை பார்த்து மறுபடியும் கண்களை மூடி தூங்குற மாதிரி பாசாங்க செய்தான். விரைவில் இவனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அவர்களில் ஒருத்தன் சொன்னதையும் கேட்டோம். காலாமுகர் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். காலா கருப்பு, நெற்றியில சாம்பலால கருப்பு கோடுகள் போட்டிருந்ததால காலாமுகர்னு பேரு. சைவ சமய மரபில நாலு பிரிவுகள், அகம், புறம், அகப்புறம், புறப்புறம். இவற்றில அகப்புறம் என்கிற பிரிவில மிக பழமையானது பாசுபதம். இதிலிருந்து பிரிஞ்ச வழிபாட்டு முறைதான் காலாமுகம். பக்தியோட பாடி ஆடி மந்திரம் ஜபித்து வழிபட்டவங்க காலாமுகர். சிறந்த கல்விமான்கள், மடங்கள் நிறுவி சமூக நற்பணிகள் மேற்கொண்டவங்க. கல்வி மேம்பாட்டுக்கு நிறைய செய்திருக்காங்க. குறிப்பிடத்தக்க மடங்கள் கொடும்பாளூர், திருவற்றியூர், மேற்பாடி. கல்வெட்டு செய்திகளில் ஒன்று, வானதியின் பெரிய தந்தை பூத்தி விக்ரமகேசரி அமைச்சிருந்த மடத்தில் காலாமுகத்தைச் சேர்ந்த மல்லிகார்ஜுனர் என்னும் ஞானி வசித்திருக்கார். 50 துறவிகளின் உணவு தேவைக்காக 11 கிராமங்களை மானியமாக வழங்கியிருக்கார் பூத்தி விக்ரமகேசரி என்பதையெல்லாம் குறிப்பிடுது. மேற்பாடியில் அமைஞ்சிருந்த மடம் கோவில் நிர்வாகம், கல்வி பணிகள், சமூக அறப்பணிகள் இப்படி பல அம்சங்களில் பங்காற்றியதை குறிப்பிடுது. சுந்தர சோழரின் தந்தை அறிஞ்சயர் வீர சொர்க்கம் அடைஞ்சதையும் பிற்காலத்தில் அவர் நினைவாக இங்கே எழுப்பப்பட்ட பள்ளிப்படை பற்றியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம்.
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம்,

0: நேரம் 9:05 ஆகிட்டு இருக்கு. விபத் பாரதி தமிழகம் 102.3. இனி இந்த நேரத்தில் நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி
1: தூங்காத கனவுகளுக்கு
2: துணையாக வரும் தேன் இசை
1: என் இனிய
2: பொன் நிலாவே.

எஸ் என்னிய பூநிலாவே தான் பாடல்கள் கேட்டு மென்மையான மெலடியான பாடல்களை இந்த நேரத்துக்கு ஏற்ற இரவு நேரத்துக்கு ஏற்ற பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். பாட்டு ப்ளே பண்ண போகிறது நான் உங்கள் நண்பன் உங்கள் இரவன் ஆர்ஜி ஆனந்தே தான். என்னிய பூநிலாவே தான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வரக்கூடிய பாட்டு வந்து இந்த பாட்டை வந்து கேட்கும்போது நமக்கு வந்து எப்போவுமே இந்த திடீர்னு வந்து இந்த வெயிலெலாம் அப்படியே சுற்றிட்டு வந்து எங்கனாச்சும் ஒரு ஏடிஎம்குள்ளே போகும்போது அப்படி இல்லைனா ஒரு எங்கேனா ஒரு மால் சூப்பர் மார்க்கெட்டு இல்லை நம்மளோட ஆஃபீஸுக்குள்ளே காலையில் அப்படியே வெயிலில் போயிட்டு அந்த ஹெல்மெட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு பா என்ன போகை என்ன போகை அது எத்தனை இப்போல்லாம் வந்து கூலிங் கிளாஸு அப்புறம் மண்டையில் ஒரு கச்சிஃபு ஹெல்மெட்டு இதெல்லாம் நிறையா அப்படி அந்த நம்மளுடைய அந்த பேர் பார்ட்ஸ்லாம் அப்படி கழட்டி வச்சுட்டு உள்ளே ஏசிக்குள்ளே போனோடனே அப்பா என்ன ஒரு குழு குழுன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு ஒரு சில் அப்படின்ற ஒரு ஃபீல்லே இருக்கும். பாட்டு கேட்குற பாட்டு அப்படி ஒரு பாட்டு தான் அமராவதி படத்துலேருந்து புத்தம்புது மலர். அப்படி கேட்கும்போதே இந்த மழைலாம் பேஞ்சு விட்டதுக்கப்புறம் அந்த மலரில் ஒரு தண்ணி சொட்டுப்பட்டு டக்கு டக்குன்னு கொட்டும்ல, என்னடா கவிதையெல்லாம் பேசுகிற அப்படின்றீங்களா? ஸோ அந்த பாட்டு அப்படி இருக்கும். அமராவதி படத்துலேருந்து புத்தம்புது மலரைய பாட்டு தான் நிகழ்ச்சியில் முதல் பாட்டாக வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரலில், வைரமுத்து வரிகளில், பாலபாரதியோட இசையில் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம் என்னினிய பொன்னிலாவே விபத் பாரதி தமிழகம் 102.3.

அப்படியே தேன் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு, அது எவ்வளோ சுவையாக இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு அழகான பாடல் இருந்து கேட்டு முடிச்சோம். என்னினிய பாணிலாவில் முதல் பாடலாக வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டாக வரக்கூடிய பாட்டு, இந்த பாட்டு வந்து நம்ம வந்து சில பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது அப்படியே கேட்போம். இந்த பாட்டு வந்து ஒரு ஃபோக் சாங், இந்த சாங் வந்து ஒரு கிராமிய ஸ்டைலில் இருக்குது, இந்த ஒரு வெஸ்டர்னைசேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வந்து அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்டு ரசிப்போம். சில பாடல்கள் அது எந்த ஒரு சுச்சுவேஷனில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதை அப்படியே அது உள்ளே நம்ம உள்ளே போய் ஃபீலிங்ஸுக்குள்ளே போய் அந்த பாட்டை நாமளே வந்து யாரோ இருக்காங்க இல்லை அதில் வந்து அப்படி பாட ஆரம்பிச்சிருவோம். நமக்கு இந்த ஹை பிச்சு லோ பிச்சு அதெல்லாம் தேவையில்லை, இந்த பாட்டு நம்ம மனசுக்குள்ளே போயிருச்சு, போய் பிச்சாயிருச்சு, அப்படியே எடுத்து பாடுவோம்னு சொல்லி பாடுவோம்ல சில பாடல்கள், அப்படி ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை கேட்கும்போது நீங்கள் மனமுருகி கேட்டு அதை வந்து பாடுறதுக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்துருப்பீங்க. அது வராது, அது வேறு விஷயம், இருந்தாலும் ட்ரை பண்ணியிருப்போம்ல அப்படி ஒரு பாடுறது தான். திருடா திருடா படத்துலேருந்து ஷாகுல் ஹமீத், சுஜாதா மோகன், கங்கா சித்தராசு, மின்மினி இவங்களுடைய குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆரமானி செயல, ராசாத்தி ஏன் உசுறு, அடாடாடா தம்பி என்ன ஃபீலிங்ஸான பாட்டு பாடலாம் போட்டுவிடு தம்பி அப்படின்றீங்களா. பாட்டு வந்துட்டுருக்கு என்னென்ன புண்ணியலாவே வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நாளை இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மண்ணை நேசிப்பவர்களின் மனதில் நெகிழ்வை விதைத்து மொழியை நேசிப்பவர்களின் உள்ளத்தில் பெருமையை விதைக்கும் ஒரு பாடலாசிரியரின் பயணம் இது.
1: இதுவரைக்கும் என்னுடைய பாடல்களை கேட்டிருப்பீங்க, இனி வருங்காலத்தில் வருகின்ற பாடல்களையும் கேட்கணும். நீங்க மறுபடியும் கேட்டாதான் நான் ஒரு பாடலாசிரியரா மீண்டும் மீண்டும் பயணிக்க முடியும். இதுவரைக்கும் கேட்ட உங்களுக்கும் இனி கேட்க போற உங்களுக்கும் என்னுடைய மகத்தான நன்றி.
2: நன்றி.
0: இசை கலைஞரும் பாடலாசிரியருமான கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடன் சிறப்பான நேர்முக சந்திப்பு.
3: ஒன்பது 9:29 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவேல இந்த நேரத்துக்கு இதமான மெலடியான மென்மையான பாடலை தான் கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். அடுத்த பாடலாக ப்ளே ஆகக்கூடிய பாட்டு வந்து, நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் நம்ம வந்து அந்த வேலை செய்யும்போது கூட பாட்டு இருந்துச்சுன்னா அந்த வேலை இன்னும் ஜாலியாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு நிறைய எக்ஸ்ப்ரெஷன்லாம் வரும் நம்ம. ஸோ அந்த மாதிரிலாம் பாடிட்டுருப்போம். ஸோ அப்படி வந்து இல்லை, நம்ம ஒரு லாங் ட்ராவல் போகும்போது பேசுகிறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது நமக்கு வந்து அந்த மேட்ச் ஆகணும், கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா அந்த பயணம் போகிற தூரம் தெரியாது. அது மேட்ச் ஃபாலோயிங் ஆளாக இருந்தாங்கன்னா எப்படா போய் சேரும் ஊரில் எதையாவது சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது பயண தூரம் தெரியாது. அப்படி கிராமங்களில் விவசாய வேலை செய்கிறவங்கலாம் அவங்களுடைய அன்றாட வேலைக்கு போகும்போது அவங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடு இதெல்லாம் அப்படியே ஓட்டிகிட்டு போய் அங்கேயே மேய்ச்சலில் விட்டு

ஆடுறது அது ஒரு அவங்களுக்கு போகிறது ஒரு வேலையாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட ஆடு மாடு ஓட்டிகிட்டு இருக்க பக்கத்து வீடு ஏற்ற வீடு அவங்களாம் உறவினர்கள்லாம் இருப்பாங்கள்ல அங்காளி பங்காளி சொல்லணும்னு அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அப்படி போகும்போது அவங்க பேசுகிற கதைகள் அதெல்லாம் ஒரு பாட்டாக அப்படியே வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு பாடுறது தான் சீவலப்பெருப்பாண்டு படத்துலேருந்து ஒயிலா பாடும் பாட்டில் சித்ரா அவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. அப்படியே இந்த பாட்டை கேட்கும்போது இடையில் வந்து பே அப்படின்னு ஆடுலாம் வந்து அழகாக கத்துரும். அந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது அவ்வளோ வந்து ஒரு இயற்கையாக நேச்சராக இருக்கும்ல நேட்டிவிட்டி. அப்படி ஒரு பாடல் தான் ஆதித்யன் அவருடைய மியூசிக்கில் வைரமுத்து வரிகளில் பாட்டு வந்துட்டுருக்கு. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து கேட்கலாம்.

9:37 ஆகிட்டு இருக்கு. இன்னும் பொண்ணுலாவே பாட்டு கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து சிறைச்சாலை படத்துலேருந்து செம்பூவே பூவே காதல் சங்கீதம் சொல்லிட்டு, அந்த பாட்டு வந்து அவ்வளோ அழகாக வந்து மெலடியாக மென்மையாக ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டை கேட்கும்பொழுது நமக்கு வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஒரு ரஃபாக அப்படி பேசிகிட்டு இருந்தாலும் அந்த பாட்டெலாம் கேட்கும்போது அப்படியே ஒரு புன்னகை நமக்கு வந்து மெல்லுசாக வந்துட்டு போகும். அப்படி ஒரு பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களுடைய குரலில் இளையராஜா அவருடைய இசையில் சிறைச்சாலை படத்துலேருந்து செம்புவை பாடல். இந்த நேரத்தில் நம்ம வித் பாரத் தமிழ் 102.3.

கேட்டுருக்கோம் வித் பாரத் தமிழ் எஃப்எம் 102.3 இனிய புனிலாவில். அடுத்த பாட்டாக கேட்கக்கூடிய பாட்டு சித்திரை வைகாசி மாதம் மாதிரி, இந்த கார்த்திகை மாதம்னா தீபம் ஏற்றுறது வந்து நம்மளுடைய வழக்க வழக்கம் அதிலலாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த கார்த்திகை மாதம்னா இந்த பாட்டெலாம் கண்டிப்பாக கேட்டிருப்போம், ப்ளே ஆகிடும். அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ஆனாலும் எல்லா நாளும் கேட்கும்பொழுது அப்படி வந்து ஒரு லைட்னிங்காக இருக்கும். அப்படி ஒரு பாட்டு தான் அந்த நேரத்தில் கேட்டு ரசிக்க போகிறோம். தேவதை படத்தில் தீபங்கள் பேசும், எஸ்பி பாலசுப்ரமணியம், சரண், சந்தியா இவங்களோட குரலில், அறிவுமதி வரிகளில், இளையராஜாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டுருக்கு.

கேட்டிருக்கோம் என்னினிய பொண்ணிலாவே, என்னிய பொண்ணிலாவில் அடுத்த பாடலாக கேட்கக்கூடிய பாட்டு வந்து நம்மள நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில் இந்த இன்ட்ரோவர்ட்டு எக்ஸ்ட்ரோவர்ட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, நம்மளுடைய நண்பர்கள் மத்தியில் ரொம்ப ஜாலியாக கலகலப்பா அப்பாடி என்னடா இந்த மாதிரி பேசிட்டிருக்கே அப்படின்னு, திடீர்னு ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறணும்னு வச்சிங்களேன், தத்தப்பப்பா என்னடா பேசுறது அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டேஜ் ஃபியர் மேடை பயம் அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த சோஷியல் மீடியா காலத்தில் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கு அப்படி சொல்லலாம். இருந்தாலும் அந்த நைன்டிஸுக்கெலாம் வந்து ஸ்டேஜ் ஃபியர் நாலு பேர் நின்னாவே கொஞ்சம் நவுந்து நின்றான் நான் வேறு என்ன பார்க்குற மாதிரியே இருக்குடா அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். அப்புறம் ஸ்டேஜ் ஃபியர்ன்றது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படி பேசிட்டோன்னு வச்சிங்களேன், ஒன்று ரெண்டு நிமிஷம் தாண்டிட்டோன்னா அப்படியே நமக்குள்ளேருந்து அப்படியே அடுக்கடுக்காக வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது அப்படி டன் டன் அப்படி தட்டுவாங்க, அப்படி பாட ஆரம்பித்தோடனே கடைசியாக முடிக்கும் போது அப்படி அப்படி சூப்பரான கிளாப்ஸோட பாட்டு முடியும். அப்படி ஒரு பாடல் தான் வீரா படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியோட குரலில் இளையராஜாவோட இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் கொஞ்சி கொஞ்சி அலைகளோட பாட்டு வந்துட்டுருக்கு.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் நடிகர் செல்வமுருகன் பேசுகிறேன். வரும் சனிக்கிழமை 8:05 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் பேச போகிறேன், மறக்காமல் கேளுங்கப்பா. எப்பயுமே நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த முடிஞ்சிருச்சு நான் அந்த நாவல் எழுதிட்டேன் அது கிடையவே கிடையாது, இன்னும் போய்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது எல்லாருக்குமானது. அதில் தன்னிறைவு அடைஞ்சிட்டு அப்படியே அதோடு நின்றக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எழுதிக்கு இருக்கிறது.
1: கேட்க தவறாதீர்கள் எனக்குள் நான் நிகழ்ச்சி, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஒன்பது 9:57 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டிருக்கோம் என்னினிய பொன்னிலாவே, என்னினிய பொன்னிலாவே. இந்த நேரத்தை கேட்ட பாடலெல்லாம் உங்களுக்கு இனிமையை தந்திருக்கோம். என்னினிய பொன்னிலாவில் பாடலெல்லாம் கேட்டதுக்கு கமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் வந்து பாட்டு நல்லாயிருக்கு லைக்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. பாடல்கள் வந்து கமெண்ட்ஸ் லைக்ஸ் கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றிகளோட, விபத் பாரதி தமிழ் 102.3 கேட்டிருக்க எல்லாத்துக்கும் நன்றிகளோட. எங்கேயும் போயிட போகிறதில்ல, அடுத்தது 10 to 11 வரைக்கும் இன்றைக்கி நைட்டு உங்கள் விருப்பமான பாட்டை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் கேட்டு ரசிக்க போகிறோம். இன்றைக்கி 10 to 11 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணும், நம்பரை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444001023, 9444001023, 9444001023, 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஊர், உங்கள் பேர், உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத தெளிவாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா 10 to 11 வரைக்கும் எவ்வளோ பாடல் உங்கள் விருப்பமான பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் பாட்டை கேட்டு ரசிக்கலாம். இந்த நேரத்தில் கேட்டுட்ருந்தீங்க என்னினிய பொன்னிலாவே, யார் கூட, நான் உங்கள் நண்பன் உங்களிடம் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்கள் முழுமையான டம்டம், அதே தான் கொண்டாட்டம்.

0: நாடுகளில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் ஒருமுறை தமிழ் உறவுகளுக்கும் விபத் பாரதி தமிழகம் 102.3 நேயர்களுக்கும் இந்த மென்மையான மெலடியான இரவு பொழுது நேரம் 10:01 ஆகிட்டு இருக்கு. அந்த மெலடியான இரவு வேளையில் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் வணக்கம் சொல்லுகிறது. நான் ஆர்ஜே ஆனந்தே தான். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க நடத்தின நேரம் தான் இந்த ஒரு மணி நேரம். இந்த நேரத்தில் நம்ம விபத் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9444001023 9444001023 9444001023 9444001023 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச விருப்பமான பாட்டு, அந்த பாட்டு எந்த படத்தில் அப்படின்றத வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல்கள் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக உங்கள் விருப்பமான பாட்டை இந்த நேரத்தில் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்போது வாட்ஸ்அப்பில் நிறைய பாடல் வந்திருக்கு. நம்ம நேற்று ரெக்வஸ்ட்டாக வந்து என் பாட்டு ஓம் பாட்டு வரலையே அப்படின்னா கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் நம்ம நண்பர்கள் கேட்கக்கூடிய பாட்டு தான், அதெல்லாம் கேட்டு ரசிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோட முதல் பாடலாக கேட்டிருக்கிறாங்க. ராஜேஸ்வரி தங்கராஜ் அயலூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அயலூர்லேருந்து கேட்டிருக்க பாட்டு, இந்த படமே நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான், ரொம்ப சூப்பரான படம் தான். சில படங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குங்க, ஏதோ ஒன்று பண்ணுதுங்க அப்படின்லாம் அப்படி ஒரு படம் தான் அந்த படத்தில். இந்த பாட்டு வந்து நமக்கு வந்து மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை வந்து பேர் சொல்லி நம்ம கூப்பிட மாட்டோம், அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அதுக்கு வேறு ஏதாச்சும் சல்லம் புஜ்ஜி அப்படி இப்படின்னு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் இல்லைருந்து நம்பர் சேவ் பண்ணியிருக்கிறதே, மற்ற காண்டாக்ட்ஸ்லாம் அவங்கவுங்க பேரை போட்டு சேவ் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு செல்லப்பேர் இருக்கும், அந்த செல்லப்பேரில் தான் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதில் நிறையா நன்மைகளும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அப்படி ஒரு இணக்கம் ஏற்படுது பார்த்தீங்களா. அப்படி ஒரு பேரை சொல்லும்போதே வந்து ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்ல. அப்படி ஒரு பாடல் தான் அங்காடி திரைப்படத்துலேருந்து உன் பேரை சொல்லும்போதே பாடலாக விரும்பிய பாடலாக கேட்டிருக்கிறாங்க. ராஜேஸ்வரி தங்கராஜ் அயலூர்லேருந்து இந்த பாட்டு. ஜிவி பிரகாஷ்குமாரோடைய இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷன் மற்றும் ஹரிச்சரன் இவங்களுடைய குரலில் பாடல் வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் முதல் விருப்பமான பாடல் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில்

நீ இல்லை என்றால் என்னாவேன், கஷ்டந்தான் இல்லை. அப்படி ஒரு சூப்பரான பாடல் கேட்டு முடித்தோம். 10:09 ஆகிட்டுருக்கு. விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் இந்த நேரத்தில் கேட்டு வச்சுட்டுருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்து யாரோட விருப்பமான பாட்டு, நண்பர் ராஜேஷ் மயிலாப்பூர்லேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு. அவர் கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டை வந்து நம்ம பாட்டு ரிலீஸ் ஆன அந்த டைமில் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 17 தாட்டியாச்சும் கேட்டு வச்சுருப்போம். அப்படி ஒரு பாட்டு தான் அதை கேட்டு கேட்டு கேட்டு அடாடாடாடா என்ன பாட்டு எப்படிப்பா அப்படி யார் இந்த கம்போசர் அப்படின்லாம் தேடி இருந்துருப்போம்ல. அப்படி ஒரு பாடுறதை தான் அவர் கேட்டிருக்காரு. மறுவார்த்தை பேசாதே மடிமீது நீ தூங்கு, இமை போல நான் காக்கன்ட்டு கேட்கும்போதே அப்படி நம்ம பிடிச்சி ஓடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடுறது தான் ராஜேஷ் மயிலாப்பூர்லேருந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துலேருந்து சித் ஸ்ரீராம் அவங்களுடைய குரலில் மறுவார்த்தை பேசாத பாடல் தான் கேட்டிருக்கிறாரு. தர்புக சிவா அவருடைய மியூசிக்கில் தாமரை வரிகளில் கேட்டுடுவாங்க. ராஜேஷ் அவர்களுக்காக கேட்டிருக்கலாம் அதுக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாடல்.

நீங்கள் தூங்கிடாமல் பாட்டு கேட்கணும். கேட்டுருக்கோம், எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாட்டு தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். உங்கள் விருப்பமான பாடலாம் அடுத்த பாட்டாக யாருடைய பாட்டு பிளே ஆகுதுன்னா, நம்ம பார்த்திபன் வந்து போட்டிருக்காரு வாட்ஸ்அப்பில். பார்த்திபன் வந்து ஒரு ஊர்லாம் கேட்டிருந்தோம், அப்போ தான் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திபன் வந்து கொஞ்சம் உங்கள் ஊர் பேரையும் போட்டுட்டிங்கன்னா, சேர்த்து சொன்னீங்கன்னா அடுத்த முறையிலேருந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திபன் கேட்டிருக்க பாட்டு என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த பாட்டை பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த கண்ணெல்லாம் பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா, கிடு கிடு கிடு கிடுகிடுன்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்டிக்கில் ரொமான்டிக்கில் பிளிங்க் ஆகும்ல, அப்படி பிளிங்க் ஆகிறது, அப்படி இந்த கடிதெல்லாம் படிக்கட்டில் பறக்கிறது, அதே யாராச்சும் நமக்கு எதுக்காக வரும்போது தெரியாமல் அடிச்சுட்டா சாரி சாரி சாரி சாரி அப்படின்னும்போது, அது மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தால் அந்த அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு வரிக்கு ஏற்ற மாதிரி அந்த அந்த ஃப்ரேம்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு பாடல் தான் வேதம் புதிது படத்துலேருந்து, கண்ணுக்குள் நூறு நிலவா எழுதிய கனவா கைக்குட்டை காதல் கடிதம்னு. அப்படியே பாட்டு வந்து அவ்வளோ ரம்யமாக இருக்கும். எஸ் பாலசரன் மற்றும் சித்ரா அவங்களோட குரலில், வைரமுத்து வரிகளில், தேவேந்திரனோட இசையில், வேதம் புதிது படத்துலேருந்து பார்த்திபன் அவர்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்காகவும் விருப்ப பாடல்.

சூப்பரான பாடல் கேட்டு முடிச்சதும் கேட்டுருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க அம்பத்தூர்லேருந்து கலைச்செல்வி பாலசுப்ரமணியம், அவங்க தான் விரும்பி பாடல் கேட்டிருக்காங்க. கலைச்செல்வி பாலசுப்ரமணியம் கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு ரம்மியமான ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கும், மெகு மெகுன்ட்டு. அந்த மெகு மெகுங்கும் போது அப்படி நனைஞ்சிடலாமா மலையில் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உருவ வைக்கிற பாட்டு தான் பீமா படத்துலேருந்து பிரசன்னா ஹரிகரன் மற்றும் மகத்தி இவங்களோட குரலில் ஹரிஜர்ஜாரோட மியூசிக்கில் தான் இந்த பாட்டு வந்து. நான் நீ என்ன சொல்கிறது, நானே எழுதி போட்டுறேன்னு சொல்லிட்டு படம் பீமா, பாடும் குரல்கள் ஹரிகரன் மகத்தி ஆர் பிரசன்னா, இசை ஹரிஷ் ஜெயராஜ், பாடலுக்கு விருப்பம் அம்பத்தூர் கலைச்செல்வி பாலசுப்ரமணியம் அவ்வளோ அழகாக அனுப்பி விட்ருக்காங்க. நான் முத்துக்குமார் வரிகளில் இந்த நேரத்தில் முதல் மழை பாட்டு பீமா படத்துலேருந்து வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் வித் பாரதி தமிழகம் 102.3.

10:28 ஆகிட்டு இருக்கு. கேட்டுருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான். இந்த நேரத்தில் நம்ம வித் பாரி தமிழ் 102.3 கேட்டு வச்சுட்ருக்கோம். அடுத்த பாடலாக விரும்பி கேட்டிருக்கிறாங்க நண்பர் அபுதாகிர், ஏழு கிணறு, சென்னை ஏழு கிணறுலேருந்து அபுதாகிர் வந்து விருப்பமான பாடலை விரும்பி கேட்டிருக்க பாட்டு வந்து, இந்த பாட்டு வந்து இந்த பீச் சாங் மாதிரி அந்த படகுல வந்து அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து படகுல இருக்கும்போது அந்த நைட்டு சுச்சுவேஷன், இந்த டைரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கள்ல மியூசிக் டைரக்டர்கிட்ட சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டு, அதில் வந்து ஒரு பீச்சு, பீச்சில் வந்து ஒரு கப்பல், ஹீரோ ஹீரோயின் மட்டும் இருக்காங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போதே ஓ இந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு படம் தான் அந்த நேரத்தில் வந்து விரும்பி கேட்டிருக்காரு. வடச்சென்னை படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் அவருடைய குரலில் என்னடி மாயை படம் தான், சந்தோஷ் நாராயண் மியூசிக்கில், விவேக் அவருடைய வரிகளில், ஏழு கிணறுலேருந்து அபுதாகிர் கேட்டிருக்காரு சென்னையிலேருந்து. கேட்டுடுவாங்க, தொடர்ந்து பேசலாம் வித் பாரதி தமிழகம் 102.3.

கேட்டிருக்கோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் அடுத்த விருப்பமான பாடலா இரவு வணக்கங்கள் அப்படியே போட்டு அவங்க வந்து கன்னி பருவத்திலே படத்திலேருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. சுகுணா தேவி தாம்பரத்திலேருந்து கன்னி பருவத்திலே படத்திலேருந்து பாட்டு மலேசியா வாசம் என்ற எச்சானி இவங்களோட குரலில் சங்கர் கணேசருடைய மியூசிக்கில் நடைய மாத்து பாட்டு தான் அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே மெலடியாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் நடைய மாத்து அப்படின்ற மாதிரி நடைய மாத்து பாட்டு கேட்டிருக்காங்க. சுகுணா தேவி உங்களுக்காகவும் கேட்டிருக்கலாத்துக்கும் இந்த நேரத்தில் விருப்ப பாட்டு கன்னி பருவத்திலே படத்துலேருந்து.

10:38 ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தெருவில் உங்கள் விருப்பமான பாடலாக அடுத்த பாடலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பரதன் படத்துலேருந்து புன்னகையில் மின்சாரம் பாட்டை வந்து அப்படி இந்த நேரத்தில் போட்டு விடுங்கன்னு சொல்லி மாடம்பக்கத்துலேருந்து அயன் முரளி வந்து வாட்ஸ்அப்பில் பாடல் கேட்டிருக்கிறாரு. ஸோ புன்னகையில் மின்சாரம் அப்படியே சிரிக்கும்போதே ஒரு ஸ்பார்க்கிளிங்காக தானே இருக்கும். அது இந்த பல்லு பேஸ்ட் விளம்பரம்லாம் பார்க்கும்போது டிங் டிங் டிங் டிங்லாம் அவ்வளோ ஸ்பார்க்கிளிங்காக போடுறாங்க அல்ல. அப்படியே ஒரு சூப்பரான பாடுறது தான் வந்து கேட்டிருக்கிறாரு மடம்பக்கம் அயன் முரளி அவர்களுக்காக கேட்டிருக்க எல்லாத்துக்கும். இந்த நேரத்தில் இளையராஜா அமர் வயசு சோனகி இவங்களோட குரலில் வாலி அவருடைய வரிகளில் இளையராஜா அவருடைய இசையில் தான் பாட வந்துட்டுருக்கு பரதன் படத்துலேருந்து விருப்பப்பாட்டு.

ட்ரம் ஸ்பீட்டு கேட்ட மாதிரி பாட்டு கேட்டு முடித்தோம். 10:45 நோக்கி ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் கேட்டிருக்கோம் வித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களின் உண்மையான டம் டம் கொண்டாட்டத்தோடு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் உங்கள் விருப்பமான பாடல் தான் கேட்டு வச்சிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக விரும்பி பாடல் கேட்டிருக்காங்க. பெரம்பலூர்லேருந்து நண்பர் அரவிந்தன் வந்து பாடல் கேட்டிருக்காரு. கேட்டிருக்க பாட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த நாளில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இல்லை நினைவுகள் முன்னாடி நடந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி நினச்சி நினச்சி அப்படியே வந்து யோசிச்சுட்ருப்போம். அப்படி இருக்கும்போது நமக்கு அழகாகவும் இருக்கும். அப்படி ஒரு அழகான நேரத்தில் இருந்துகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். கேட்டிருக்க பாட்டு வின்னர் படத்துலேருந்து உதித் நாராயணனுடைய குரலில் யுவன் சங்கராஜா மியூசிக்கில் எந்தன் உயிர் தொழில் பாடல் தான் விரும்பியான பாடல. அப்பா விஜய் அவருடைய வரிகளில் விரும்பி கேட்டிருக்காரு. அரவிந்தன் அவர்களுக்காக கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த நேரத்தில் வின்னர் படத்துலேருந்து விருப்ப பாடல்

பத்து மணி 50 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. கேட்டிருக்கோம் விருப்பமான பாடலாக. அடுத்த பாட்டாக சுமதி திருவள்ளூர்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கேட்டிருக்க பாட்டு வாத்தி படத்துலேருந்து ஸ்வேதா மோகன் அவங்களோட குரலில், ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் வா வாத்தி பாடல தான். இந்த நேரத்துக்கு இதமான பாடலாக தனுஷரோட வரிகளில் கேட்டிருக்கிறாங்க. சுமதி அவங்களுக்காகவும் கேட்டிருக்க எல்லாத்துக்கும் விருப்ப பாடல் இந்த நேரத்தில்.

பத்து மணி 54 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவிருப்பான படலாம் விஸ்வாமலை மேற்கு மாங்கலத்திலேருந்து ராமகிருஷ்ணன், தேவி, காவ்யா, பத்மபிரியா இவங்கெல்லாம் வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களாம் அப்படியே போட்டு விட்ருவோமேன்னு சொல்லிட்டு மேற்கு மாங்கலத்திலேருந்து ராமகிருஷ்ணன் பாடல் கேட்டிருக்காரு. எஜமான் படத்துலேருந்து அப்படி ராக்குமுத்து ராக்கு பாடலாம் நிகழ்ச்சியில் நிறைவு பாட்டை ப்ளே ஆக போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர் குரலில் ஆர் வி உதயகுமார் அவர்களில் இளையராஜாவுடைய இசையில் அந்த பாட்டை அப்படியே ப்ளே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் இன்னும் நிறைய நண்பர்கள் நிறைய நேயர்கள் வந்து பாடல் விருப்பமான பாடலை கேட்டிருக்கீங்க. பட் இந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ பாடல் ப்ளே பண்ண முடியுமோ நிச்சயமாக கேட்ட பாடல் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தை இனிமை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண விவித் பாரத் தமிழ் ஃபோன் 102.3 கேட்டுட்ருக்கேன். ஃபேஸ்புக்கில் லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லா நல்லவங்களுக்கும் நன்றிகளோட மீண்டும் மூலலாம் இன்னொரு நல்லா நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து சந்திக்கிறேன். அது வரையும் ஸ்டேட்யூண்டாக கேட்டுட்ருங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நேரத்தில் உங்கள் விருப்பமான படலை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வில் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தது. நான் உங்கள் நண்பன் உங்கள் இருவன் ஆர்ஜே ஆனந்தே தான். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனிதர்களும் என் அட்டம் கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

நேரம் 11:01 ஆயிட்டிருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3,

கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

0: சீன்ஸ் படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:14 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸில், அகத்தியன் அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில, சித்ரா அவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:37 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் அவர்களுடைய வாய்ஸில், வாலி வரிகளில், ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:48 ஆயிட்டுருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் ஜோடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிமேனன், எஸ் ஜானகி இவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

11:59 ஆயிட்டிருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். நேயர்கள் இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா சொல்லு தாக்கா

Thank you.

சிலை வடிப்பான், என்ன புலவனும் அவளை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும், புதுமனையில் குடிவை

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தாளே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு கண்ணா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்களம். பழைய பெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்செழுத்தினாய் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல். ராகம் ராகவினோதினி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103,

மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

கஷேத்ரேஷி கஷேத்ரக்ஞபாலினி க்ஷயவ்ருத்திர் விநிர்முக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டலவாசினி பக்திமத்கல்பலசிகா பசுபாஷ விமோசனி.

ரமேஷனயன குமுதாஹ்லாத கௌமுதி பக்தஹார்த கமோபேத பானுமத் பானு சந்ததி சிவதூதி சிவாராத்ய சிவமூர்த்தி சிவங்கை சிவப்ரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்டபூஜிதா அப்ரமேயா சுப்ரகாஷா மனோவாசா மகோச்சரா சிச்சக்தி சேதனா ரூப ஜனசக்தி ஜடாத்மிகா காயத்ரி வியா

கோமலாகாரா குருகுல்லா குலேஸ்வரி குலகுண்டாலயா கௌல மார்க்க தத்பர சேவிதா குமாரகணநாதம் வாதுஷ்டிர் புஷ்டிர் மதிர் திருதி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி.

ராகிணியம்பாஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமரியாதிவிராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான்னப்ரீதா.

மதுப்பீதா வந்தின்யாதி சமன்விதா தத்யன்னா சக்த ஹ்ருதயா காகினி ரூபதாரிணி மூலாதாராம்புஜாரூடா பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா அங்குஷாதி பிரஹரணா வரதாதி நிஷேவிதா முக்தௌதனா சக்த சித்தா சாகின்யம்பா ஸ்வரூபிணி ஆஜ்ஞா சக்ராம் ச நிலயா சுக்லவர்ணா ஷடானனா மஜ்ஜா சம்ஸ்தா ஹம்சவதி முக்கிய சக்தி சமன்விதா ஹரித்ரான்னைகரசிகா ஹாகினி.

சாமரமாவாணி சௌவிய தட்சிண சேவித ஆதிசக்திரமே ஆத்மா பரமா பாவனா கிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரஹ லிம்காரி கேவலா குஹ்யா கைவல்ய பரதாயினி திரிபுரா த்ரிஜகத்வந்த்யா த்ரிமூர்த்தி.

சுவர்ணகர்பா அவரதான பாகதீஸ்வரே. ஜானகம் வியாபரிச்சேத்ய ஞானதா ஞான விக்ரஹா சர்வ வேதாந்த சம்வேத்ய சத்யானந்த ஸ்வரூபிணி லோபா முத்ரார்ச்சிதா லீலா க்ளிப்த ப்ரஹ்மாண்ட மண்டலா.

பிரதிக்ரியாசக்தி ஸ்வரூபிணி சர்வாதாரா சுப்ரதிஷ்டா சதசத்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திர் அஜாதித்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா வித்

சோபனா சுலபா கதிகி ராஜராஜேஸ்வரி ராஜ்யதாயினி ராஜ்யவல்லபா ராஜகிருபா ராஜபீட நிவேஷித நிஜாஸ்ருத ராஜ்யலக்ஷ்மி கோஷநாத சதுரங்க பலேஸ்வரி சாம்ராஜ்யதாயினி சத்யசந்தா சாகர மேகலா தீட்சிதா தைத்யசமனி சர்வலோக வசங்கனி.

ஸ்ரீராஸ்ய பிரியாலயகரி லஜ்ஜாரம்பாதி வந்திதா பவனாமசுதா வ்ருஷ்டிகி பாபாரண்யதவானலா தௌர்பாக்ய தூலமாதூலா ஜராத்வாந்தர விப்ரபா பாக்யாபி சந்திரிகா பக்த சித்த கேகி கனாகனா ரோக பர்வத தம்போனி மிருத்யுதாரு குட்டாரிகா மகேஸ்வரி மகாகாளி மகாக்ராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா சுரநிஷூதினி க்ஷராக்ஷராத்மிகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி த்ரிவர்கதாத்ரி சுபகா த்ரயம்பகா த்ரிகுணாத்மிகா ஸ்வர்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி ஓஜோமதி த்யுதிதரா யஜ்ஞ ரூபா ப்ரியவ்ரதா துராதாத்யா துராதர்ஷா பாட்டரீ குசும பிரியா மகதீ மேருநிலையா மந்தார குசும பிரியா வீராராத்யா விராட் ரூபா விரதா விஸ்வதோமுகி பிரத்யக் ரூபா பராகாஷா பிராணதா பிராணரூபிணி மார்த்தாண்ட பைரவாராத்யா மந்திரிணி நியஸ்ய ராஜதூகு த்ரிபுரேஷி ஜயத்சேனா நித்ரே புண்ணியா பராபரா சத்யஜானந்தரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி கலாநிதி காவியகலா ரசஜ்ஞா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதிஷ் பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்த்ரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானசஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா ப்ரசவித்ரீ ப்ரசண்டாஜ்ஞா.

பவசக்கர பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ணரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்ருஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனா ரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரஹா காரியகாரண நிர்முக்தா காமகேலி தரங்கிதா கனக்கனகதாடங்க லீலா விக்ரஹதாரிணி அஜாக்ஷயவீர முக்தா முக்தா க்ஷிப்ர பிரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா த்ரயீ த்ரிவர்க நிலையா த்ரிஸ்தா த்ரிபுரமாலினி நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதிஹி சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா யஜ்ஞ பிரியா யஜ்ஞ கர்த்ரி யஜமான ஸ்வரூபிணி தர்மாதாரா தனாத்யக்ஷா தனதான்ய விபர்த்தினி விப்ர பிரியா விப்ரரூபா விஸ்வபிரமண காரிணி விஸ்வகிராசா வித்ருமாபா வைஷ்ணவி விஷ்ணு ரூபிணி அயோனிர்யோனி நிலையா கூட்டஸ்தா குலரூபிணி வீரகோஷ்டி பிரியா வீரா நைஷ்கர்மியா நாத ரூபிணி விஜயான கலனா கல்யா விதக்தா பைந்தவாசனா தத்வாதிகா தத்வமயி தத்வமர்த்த ஸ்வரூபிணி சாமகான பிரியா சௌமியா சதாசிவ குடும்பினி சௌவியாபசௌவிய மார்க்கஸ்தா சர்வாபத்வினி வாரிணி ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா தீரா தீர சமர்ச்சிதா சைதன்யாத்ய சமாராத்யா சைதன்ய குசும பிரியா சதோதிதா சதா துஷ்டா தருணாதித்ய பாடரா தட்சிணா தட்சிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா கௌலினி.

வஜ்ரிணி வாமகேஸ்வரி பஞ்சயஜ்ஞ பிரியா பஞ்சப்ரேதமஞ்சாதிஷாயினி பஞ்சமீ பஞ்சபூதேஷி பஞ்சசங்கோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வரியா சர்மதா சம்புமோகினி தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா ஷமாத்மிகா பந்தூக குசும பிரக்யா பாலாலீலா வினோதினி சுமங்கலி சுககரி சுவேஷாத்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புத சாரித்ரா வாஞ்சிதா அர்த்த பிரதாயினி அப்யாசாதிஷய ஜ்ஞாதா ஷடத்வாதீத ரூபிணி அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞானத்வாந்த தீபிகா ஆபால கோப விதிதா சர்வான்னுல்லங்க சாசனா ஸ்ரீசக்கரராஜ நிலையா ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவா சிவசக்தைக்க ரூபிணி.

0: நேரம் 5:27. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் சகுங்குமவிலேபன அழிக சும்பிக.